எல்லோருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 29 நாள், பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 3 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 6 மணி. குரலும் விளக்கமும். அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் நடுவு நிலைமை அதிகாரத்தில் குரல் எண் 114. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த குரலுக்கான டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரை: நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள்.

இனி நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7:00 ஹலோ டாக்டர்.

இதில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை பல் மருத்துவர் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர் பகிர்ந்து கொள்கிறார்கள். காலை 7:25 இன்று ஒரு தகவல். 7:30 நினைத்தாலே இனிக்கும். காலை 8:00 இளமை அறிவியல் எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.

காலை 8:30 மனம் விரும்புதே திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 9 அரங்கிசையில் பருப்பள்ளி சுஜானா அவர்களின் வீண இசை, எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். 10 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 கேட்டாலே இனிக்கும். எமது பிற்பகல் ஒலிபரப்பில் 12:10 சங்கீத சாரல். இதில் அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு, ஆர் மகாதேவன் அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள். 1:10 என்னுயிர் தோழி. இதில் உடலமைப்பில் எலும்புகளின் பங்கு நேர்முகம் பங்கேற்கிறார் உடல்கூறு மருத்துவர் முத்தரசி அவர்கள். 1:55 பாடல் 1. பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர். எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரேசை, 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம். 7:00 சட்டப்பேரவையில் இன்று 7:30 ஏறும் ஊரும் கிசான் வாணி நிகழ்ச்சி. இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

நன்றாக காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி

0: உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பணிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறுவயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளைப்பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது, நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழினானொரு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 6:15:25. பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியிருப்பது

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 6:23. தொடர்ந்து எஸ் எம் யூசுப் எல்ஆர் அஞ்சலி பாடியிருப்பது.

0: நேரம் 6:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 kHz.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ளலாம். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். நெல் சாகுபடியாளர்களே, எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையிலுள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்டம் மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெறக்கூடிய மழையினை பயன்படுத்தி மானாவாரியில் தீவன சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழை இல்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டருக்கு கார்பன்டாசிம் 50 கிராம் அல்லது மென்கோசப் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்த வேண்டும்.

மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். வரும் 4 நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஏக்கருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரம் இட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் 1/3 கழி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ள வேண்டும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதனால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டாசிம் அல்லது 1000 கிராம் மென்கோசெப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாகும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை கொண்டு கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும். கால்நடை பண்ணைகளில் சுகாதாரத்தை பாதுகாக்கும் மரபு வழி மருத்துவ முறைகள். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த மருத்துவம். இந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டே நம் முன்னோர்கள் கால்நடை பண்ணைகளில் சுகாதார மேலாண்மைக்கு பல்வேறு இயற்கை மற்றும் மரபு வழி முறைகளை பின்பற்றினர். பண்ணை வளாகத்தை சுத்தமாக வைத்தல், கிருமி மற்றும் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல், குடிநீர் மற்றும் தீவனத்தின் தரத்தை பாதுகாத்தல், கழிவுகளை முறையாக அகற்றுதல் போன்ற நடைமுறைகள் கால்நடை நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தன. கால்நடை வளர்ப்பில் சிகிச்சையை விட நோய் தடுப்பும் பண்ணை சுகாதார மேலாண்மையும் மிக முக்கியமானவை. சுகாதாரமற்ற சூழலில் கிருமிகள், பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் பெருகி உற்பத்தி திறனையும் லாபத்தையும் குறைக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளாக கால்நடை வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர் மருந்துகள் மற்றும் வேதியியல் கிருமி நாசினிகளின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் உணவுப் பொருட்களில் மருந்து எச்சங்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் பயனுள்ள நுண்ணுயிரிகளின் அழிவு போன்ற புதிய சவால்கள் உருவாகியுள்ளன. இந்த சூழலில் இயற்கை மூலிகைகள் மற்றும் பாரம்பரிய சுகாதார மேலாண்மை முறைகள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. வேப்பிலை, நொச்சி, மஞ்சள், துளசி, கற்பூரவல்லி, ஆடாதோடா, சோற்றுக்கற்றாழை, எலுமிச்சைப்புல், பூண்டு, ஓமம், கிராம்பு போன்ற பல மூலிகைகள் இயற்கையாகவே கிருமி எதிர்ப்பு, பூச்சி விரட்டி, பூஞ்சை எதிர்ப்பு, துர்நாற்றம் நீக்கும் மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தும் பண்புகளை கொண்டுள்ளன. இம்மூலிகைகளை பயன்படுத்தி பண்ணை வளாகம், குடிநீர், தீவனம், கால்நடை கொட்டகை, கழிவு மேலாண்மையை பாதுகாப்பாகவும் குறைந்த செலவிலும் பராமரிக்க முடியும். நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட பண்ணை சுகாதார மேலாண்மை மூலம் நோய் வராமல் தடுப்பதே சிறந்த அணுகுமுறையாகும். வேப்பிலை, நொச்சி, மஞ்சள், துளசி, பூண்டு, எலுமிச்சை புல் போன்ற மூலிகைகள் கிருமி கட்டுப்பாடு, பூச்சி விரட்டுதல் மற்றும் பண்ணை சுகாதாரத்தை மேம்படுத்த உதவுகின்றன. கொட்டகை, குடிநீர், தீவனக்கிடங்கு, கழிவு மேலாண்மை மற்றும் குழம்பு பராமரிப்பில் மூலிகைகளை பயன்படுத்துவதன் மூலம் மருத்துவ செலவை குறைத்து பண்ணை சுகாதாரத்தை மேம்படுத்தலாம். பண்ணை சுகாதாரம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? ஒரு கால்நடை அல்லது கோழி பண்ணையின் வெற்றி அங்கு வளர்க்கப்படும் கால்நடைகளின் உடல் நலத்தையும் பண்ணையின் சுகாதார நிலையையும் பொறுத்தே அமைகிறது. சுகாதாரமான பண்ணை சூழல் நோய்களை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் பால், இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரிக்கிறது. மருத்துவ செலவை குறைத்து பண்ணையின் லாபத்தை உயர்த்துகிறது. பண்ணைகளில் நோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் மண், தண்ணீர்,

0: தீவனம், காற்று, கழிவுகள், கருவிகள், கால்நடை பராமரிப்பாளர்கள் மற்றும் புதிதாக வாங்கி வரப்படும் கால்நடைகள் மூலம் எளிதில் பரவுகின்றன. மேலும் ஈக்கள், கொசுக்கள், உண்ணிகள், எலிகள் மற்றும் காட்டுப்பறவைகள் பல்வேறு நோய்க்கிருமிகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் உயிரியல் கடத்திகளாக செயல்படுகின்றன. நோய் ஏற்பட்ட பிறகு சிகிச்சை அளிப்பதை விட நோய் பரவுவதற்கான சூழலை தடுப்பதே சிறந்த மற்றும் குறைந்த செலவிலான அணுகுமுறையாகும். அதனால்தான் உயிரியல் பாதுகாப்பு, பண்ணை சுகாதாரம் ஆகியவை நவீன கால்நடை வளர்ப்பின் அடிப்படை தூண்களாக கருதப்படுகின்றன. இயற்கை முறைகள் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவை? மரபுவழி சுகாதார மேலாண்மை முறைகள் நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதற்காக அல்ல, நோய் வராமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. இயற்கை மூலிகைகள் மற்றும் பாரம்பரிய முறைகளை நவீன பண்ணை சுகாதார முறைகள், தடுப்பூசி திட்டங்கள் மற்றும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையுடன் இணைத்து பயன்படுத்தலாம். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன். தொடர்ந்து கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத் துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டார்

0: இட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வித்தின் 4 hours ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால் எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதுவாக இருக்கும்.
0: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த 1000 தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமரு வண்டி தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் வண்டி தாக்குதல் மற்றும் மைண்ட் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம்.
0: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
4: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதை பராமரிக்கும் முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லித் தந்தார்கள்.
5: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.

0: விவரச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 250வது வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 990 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 6:55:25.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: ஒரு காலத்தில் கோடைக்காலம், குளிர்காலம், பனிக்காலம்னு ஒவ்வொரு காலகட்டமும் தனித்தனியா இருந்துச்சு. ஆனா இன்றைய காலத்துல எப்போ பனி வரும், எப்போ மழை வரும், எப்போ கோடைக்காலம் வரும்னு கணிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகின்றது. இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள், அதாவது கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர்கள். இந்த காலநிலை மாற்றம் என்பது இப்போ உலக அளவில் ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஒரு இடத்தின் காலநிலை, அதன் அட்சரேகை, தீர்க்கரேகை, நிலப்பரப்பு உயரம், நிலத்தின் பயன்பாடு, அருகிலுள்ள நீர்நிலைகள், அவற்றின் நீரோட்டம், மலைகள் மற்றும் வனங்களை பொறுத்தே அமைவதாக கூறுகின்றார்கள் வானிலை வல்லுநர்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிலவும் வெப்பநிலை, ஈரப்பதம், வளிமண்டல காற்றழுத்தம், மழை பொழிவு போன்றவையே காலநிலையை நிர்ணயம் செய்கின்றது. இதுக்கெல்லாம் காரணம் நகரமயமாக்கல், சாலைகள் விரிவாக்கம் போன்ற காரணங்களுக்காக மரங்களை வெட்டியதன் விளைவும் அதிகப்படியான நாம் பயன்படுத்தும் வாகனங்களிலிருந்து வெளியேறும் நச்சு பொருட்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூலமாகவும் புவியின் வெப்பநிலை அதிகரித்து காலநிலையில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. காடுகளின் பரப்பை அதிகரிப்பதன் மூலமாகவும், அதிக அளவு மரங்களை நட்டு வளர்ப்பதன் மூலமாகவும், வாகனங்களின் உபயோகத்தை குறைப்பதன் வாயிலாகவும், இயற்கை வளங்களான நீர், மின்சாரம், சூரிய சக்தி மற்றும் காற்றலையின் ஆற்றல்களை பயன்படுத்தியும் ஓரளவுக்காவது காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முயற்சிகளை மேற்கொள்வோம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: நான் டாக்டர் கே.ஆர். அப்பர்ணா பேசுறேன், குழந்தை நல மருத்துவர். இப்போ நம்ம வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வெயில் காலம் வந்து மெயினாக நம்ம வந்து கண்டிப்பாக நீர் ஆகாரம் நல்லா

0: வேணும். நீர் சத்து குறையும். ஸோ நீர் சத்து வந்து குறையாம நம்ம பார்த்துக்கணும். ஒன்று ரெண்டாவது, இப்போ உள்ள சீசனல் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, மாம்பழம், தர்பூசணி, அந்த மாதிரி நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிடலாம். இப்போ வெயில் நல்லா விளையாண்டாலும் வீட்டுக்கு வந்தோடனே நல்லா குளிச்சுட்டு நல்ல ஒரு பருத்தி துணி ஆடை போட்டுக்கணும். அந்த துணி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ரொம்ப வேர்வையோடு எப்போவுமே இருக்கக்கூடாது. அப்போது வேர்வையோடு இருந்தால் அதுக்குண்டான ஸ்கின் தோல் நோய்கள்லாம் வரும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்வை அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்தால் வரக்கூடிய தோல் வியாதிகள் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம நல்லா விளையாடலாம். விளையாண்டுட்டு குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு உடை, காட்டன் ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து வெளியில் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து மாம்பழம் பலாப்பழம்ல வரப்போ சீசனில் வந்து ஈக்கள் ரொம்ப இருக்கும். ஸோ இந்த ஈக்கள் வரும்போது கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும், டைரியா வரலாம், ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை நோய் வரலாம், அப்புறம் டைஃபாய்ட் நோய் வரலாம். இப்போ உணவு மூலியமாக தண்ணி நீர் மூலியமாக வரக்கூடிய வியாதிகள் வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவு வந்து சுத்தமாக இருக்கிறதான்னு பார்த்து சாப்பிடணும். தண்ணி வந்து ரொம்ப குடிக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம தாகம் எடுக்குதோ இல்லையோ நம்ம தண்ணியை வந்து அட்லீஸ்ட் அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 லிட்டரோ இல்லை 2 லிட்டர்ஸோ குடிக்கணும். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம், நீர் சத்து ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் நீர் சத்து குறைஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ வயிற்று வலி வரும். ஸோ அதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நம்ம நீர் சத்து அதிகமாக எடுத்துக்கணும். காரமான உணவு வந்து தவிர்ப்பு நல்லது. எண்ணெய் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸும் தவிர்ப்பது நல்லது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோனா எடுத்துக்கலாம். இந்த பாயில் பண்ணினது பொரியல் மாதிரியோ சாம்பார் மாதிரியோ ஒரு சாலட் மாதிரியோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இந்த சில வெயில் காலத்துல சில நோய்கள்லாம் இருக்குது, அம்மை முதலிய நோய்கள்லாம் இருக்கும். இப்போ தடுப்பூசி போட்டிருந்தா அவங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. தடுப்பூசி போடாத குழந்தைங்களுக்கு சில நோய்கள்லாம் வரலாம். அப்படி எதாவது உங்களுக்கு அறிகுறி தெரிஞ்சால் மருத்துவர் அணுகி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைத்தியம் பண்ணிக்கணும்.
1: இன்று காலை 8 மணிக்கு இளமை அறிவியல் எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் ம. கார்த்திக் அவர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7 மணி.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: Hello doctor, hello doctor.
5: பசானி மபானி சாகா
4: மருத்துவத்தோட

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஆரோக்கியம் தொடர்பான பல விஷயங்களை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். சில சமயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், சில விஷயங்கள் பற்றி நமக்கு நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். அப்படி நிறைய தகவல்களை நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மூலமாக கேட்டு பயன்பெற்றுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பல் ஆரோக்கியம் தொடர்பான பல சுவாரஸ்யமான விஷயங்களை, பயனுள்ள தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா.
1: இப்போ இந்த அழகு சார்ந்து இருக்கக்கூடிய டென்டல்னா இப்போ என்ன, நார்மலாக வந்து கிளிப்ஸ் போடுறது, அலைனர் போடுறதுன்னு இருந்தாலும் இப்போ வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு?
2: இப்போ அழகு சார்ந்துங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பல் கரையாக இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணால் போகாது. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பாலிஷிங் இருக்குது, லேசர்ஸ் இருக்குது, பல்லுக்கு மேலே தொப்பி மாதிரி போடுறதுலையே முழு பல்ல கரைக்காமல் மேல் லேயர் மட்டும் வென்னியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே பியூட்டி தான். அந்த ஸ்மைல் கரெக்ட் பண்ணுறது, ஒரு பர்சனுக்கு ஒரு கோல்டன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குங்க, ஒரு ரேஷியோ, அது வந்து இந்த பர்சனுக்கு இந்த ஃபேஸ் ரேஷியோவுக்கு இவ்வளோ தூரம் ஸ்மைல் பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணிக்கலாம். பல் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த வென்னியர்ஸ் போட்டுக்கலாம், ப்ளீச்சிங் இருக்குது. அப்புறம் பல்லுக்கு மேலே எவர் வந்து கருப்பாக இருக்குன்னா அதுக்கு லேசர் இருக்குது, அது பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மைல் பண்ணால் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுவே சில பேர்த்துக்கு என்ன இருக்குன்னா பல் கம்மியாக இருக்கும், எவர் மேலே ரொம்ப நம்ம சிரித்த கம்மி ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நீட்டாக லேசரில் ரத்தம் வராமல் க்ளீன் பண்ணி அந்த பல், இந்த ஃபேஸ்க்கு இவ்வளோ பல் தெரிஞ்சால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் ஆப்வியஸாக நம்ம அலைனஸ் பல் மாறி முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம பல் கிளிப் போட்டு கட் பண்ணிக்கலாம். இன்னும் இப்போ லிப்ஸுக்கெலாம் வந்துருச்சு, லிப்ஸே பிளாக்காக இருக்கிறத லேசரில் ரெடி பண்ணிக்கலாம்.

0: வச்சுக்கலாம். லிப்ஸ் சின்னதாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, மேல் லிப் மட்டும் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, போட்டாக்ஸ் மேலே கொஞ்சம் பெருசாக அந்த லிப் அந்த ஃபேஸுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பியூட்டி முன்ன விட இப்போ நிறைய வந்துருச்சு. எல்லாருமே எனக்கு இவ்வளோ தூரம் ஸ்மைல் இருந்தால் நல்லாயிருக்கும், அது போய் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்மைலு, பிகாஸ் இந்த ட்ரீட்மெண்ட் தான். எல்லோரும் பிறக்கிறப்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வின்யர்ஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்கிறது, க்ரௌன் போட்டு கரெக்ட் பண்ணுறது, நிறைய பேர் அதுதான் பண்ணியிருப்பாங்க. செலிபிரிட்டிஸ் ஆப்வியஸ்லி டென்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க.
1: அண்ட் ஓரல் ஹெல்த்துக்கும் ஹார்ட் டிசீஸ்க்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே டாக்டர், இது என்ன கனெக்ஷன்?
2: கண்டிப்பாக ரிலேட்டட் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிளட்ஸ் வந்து ஹார்ட்லேருந்து பம்ப் பண்ணி எல்லா ஆர்கனுக்கு போகுது, ஓகேங்களா? ஃப்ரெஷ் பிளட் எல்லா ஆர்கன்லேருந்தும் அது வந்து ஆர்ட்ரிங்கிறது ஒன்று கொண்டு போகும். வெயின்ங்கிறது எல்லா ஆர்கன்லேருந்து அந்த ஃப்ரெஷ் பிளட்டை கொடுத்துச்சு இல்லைங்களா, அது யூஸ் பண்ணி இம்பியூர் ஆகிருக்கும், அதை பூரா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்குது, ஓகே? அது மாதிரி தான் வாய் பல் எல்லாமே எல்லா ஆர்கனுக்கு போகுது. இப்போ ஒரு பல்லில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பிளட் ஸ்ட்ரீம் வழியாக ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் தின்னர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, சீராப் ஆகிறதுக்காக. அந்த மாதிரி டைமில் நாங்களே பல் எடுக்க மாட்டோம், கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அந்த பிளட் தின்னர் டேப்லெட்டை ஒரு 4-5 days ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் தான். அது வந்து அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குங்களா பல்லே எடுக்கக்கூடாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா சான்சஸ் ஆர் தேர்.
1: டாக்டர், இப்போ வந்து இப்போ எல்லாருமே நைட்டில் எப்போ தூங்குறதுன்னா 2 மணி ஆகிடுது, எல்லாருக்கும் 12 o'clock மேலே தான் தூங்குறதுன்னு ஆகிடுது. நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க இந்த மாதிரி லேட்டாக ஸ்லீப் ரொட்டீன் மாறுறவங்களுக்கு வந்து
2: நைட் ஷிஃப்ட் மட்டும் கிடையாது, இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸே பார்த்தீங்கன்னா யூஎஸ் டைமுக்கு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க நினச்சிக்கிறாங்க, ஆஹா வி ஆர் கெட்டிங் மோர் டைம் இன் அ டே அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தட் வில் டேக் யுவர் ஆஃப் ஆஃப் யுவர் லைஃப். பட் ஸ்டில் அதுதான் அவங்களோட ஒர்க் இது, ஓகே தட்ஸ் ஓகே. பட் நைட்டு வந்துட்டு முழிக்கிறாங்க, ஈவன் வந்து செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறவங்க, அமெரிக்கன் டைமில் இங்கே ஒர்க் பண்ணுற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். பட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நைட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இது மாதிரி நிறையா கம்பெனி அந்த மாதிரி முழிச்சிருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டைமுக்கு சாப்பிட முடியாது, வேறு வேறு டைமுக்கு சாப்பிட்றாங்க, அப்போ உடனே போய் ப்ரஷ் பண்ண முடியாது, அது அங்கே இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நைட்டு படுக்க போகிறப்போ ஏர்லி மார்னிங் போய் படுக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைமில் ப்ரஷ் பண்ணிட்டு படுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகலான்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், சொத்த வர்றது கொஞ்சம் மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட ரெகுலராக டென்டிஸ்ட்டு போயிட்டு இருக்காங்கன்னா தப்பிச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சொத்த வரும். இன்னொன்று, ஸ்லீப்பு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். அதே நேரத்தில் மறுபடியும் அப்புறம் என்ன ஆகும்னா சலைவேஷன் வாயில் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அகெயின் மறுபடியும் இதெல்லாம் வந்துட்டு எங்கே போய் இது முடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொத்தப்பல் வர்றதுக்கும் கம்ஸ் வீக்காக இருக்கும் அதிக சான்சஸ். ஸோ இதை வந்து லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் இது வந்து ஒன்றும் பெரிய மாடர்னைஸ்டு வெஸ்டர்ன் நைட்னு சொல்லிக்கலாமே தவிர, நைட்டுனா நைட்டு தூங்கணும், பகலில் தூங்குறதுக்கு பேர் தூக்கம் கிடையாது, நைட்டு தான் தூங்கணும். பட் அது மாறி இருக்குது, மாறி இருக்குனாலும் ஹெல்த் வைஸ் என்னென்ன ஆகுதுன்னு நான் சொல்ல முடியாது ஆஸ் அ டென்டிஸ்ட்டாக. பட் டென்டலில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்களுமே பீரியாடிக்கலாக கரெக்ட் டைமுக்கு போய் 6 months once போயிட்டு ஏதாச்சும் க்ளீன் பண்ணிக்கணும், அதே மாதிரி ஏதாவது சொத்தப்பல் இருக்கான்னு பார்த்து டக்குன்னு அடைச்சிட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க, அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மாறிட்டுருக்கும். ஏன்னா இவங்க ராத்திரி வேலை செஞ்சுட்டு பகலில் தூங்கிடுவாங்க, அப்புறம் எப்படி டாக்டர்கிட்ட போகிறது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் அதை பார்க்காம ஏதோ ஒரு டைம் போய் சரி பண்ணிக்கிறது பெட்டர், இல்லாட்டி கண்டிப்பாக டென்டல் இஷ்யூஸ் வர்றது ஷுர்.
1: இதுவரைக்கும் நாம கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில பல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் அண்ட் டாக்டர் பிரியங்கா. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாகம் அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 7:30 ஒளிபரப்பாகவும் மறக்காம கேளுங்க. நிகழ்ச்சி தொகுப்பு அகிலா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம். நன்றி நேர்களே.
3: இனி வருவது மதுர கீதம்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை

0: அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும், பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டிகளாம் மூவ் பண்ண மாட்டோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம், இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற இடம் நாங்க ட்ரெயினை பிடிக்க லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சர்

0: அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு நண்பர் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பற்றி அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசலில் அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பாவை வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆஃபீஸு பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டிவிட்டு குளிச்சுவிட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான். அவர் முன்னாடியே, அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான். மறுபடியும் அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாகிட்டுது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமான்னா மகன். இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்திவிட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானான். கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்பு தாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான், அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பித்தானான். எதுக்குடா அவனுக்கு $10 பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானான். மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு 1 மணி நேரம் சம்பளம் $20 சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்குது. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ என் கூட 1 மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானான். அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோடு தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுட்டாராம். இதுதான் வந்து நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்னைக்கு மனித உறவுகள்

0: இப்படி தான் மாறிட்டு இருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம் காரணமாக இருந்துடக்கூடாது. குழந்தைகளோட விளையாடுவோம், குடும்பத்தோடு உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ளை அப்படின்னானான்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி.

0: அவர் பக்கத்தில் ஒரு சின்ன பையன், நாம் அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்கிறார், இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்கள் அப்பாவுக்கு 8வது புள்ளை அப்படின்னானா.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். சேவை செய்திகள். கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் மின்கோட்ட அலுவலகத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு, பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் சோலார் மின் இணைப்பு சம்பந்தமான சிறப்பு முகாம் நாளை 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் 4 மணி வரை கோயம்புத்தூர் காமராஜர் ரோடு ராமானுஜ நகர் ரங்கசாமி கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளதால் வீட்டு உபயோக மின் நுகர்வோர்கள், இந்த முகாமில் சோலார் விற்பனையாளர்கள், வங்கி அலுவலர்கள் மற்றும் மின்வாரிய அதிகாரிகளின் நிபுணர் ஆலோசனைகளை பெறலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவை மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் பொள்ளாச்சி மெயின் ரோடு ஈச்சனாரில் அமைந்துள்ள ரத்னம் குளோபல் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் வரும் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 8 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. பாரதிய வித்யாபவன் நடத்தும் இசை நிகழ்ச்சி அஜினூர் பாரதிய வித்யாபவன் அரங்கில் வரும் 21ஆம் தேதி அதாவது நாளை முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இருநூற்றி 236வது கலைக்கண்காட்சி கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் அரங்கில் நேற்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:30:30. இனி வருவது நினைத்தாலே இனிக்கும்.

நெஞ்சிருக்கும் வரை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி பி ஸ்ரீனிவாஸ் குழுவினர் பாடிய பாடலது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 7:39.

0: திரைப்படத்திலிருந்து திருச்சி லோகநாதன், எம் எல் வசந்தகுமாரி குழுவினர் பாடினார்கள். நேரம் 7:45. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நினைத்தாலே இனிக்கும்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்று காலை 8 மணிக்கு இளமை அறிவியல் எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.

எல்லோரும் வாழ வேண்டும் படத்திலிருந்து ஏ எம் ராஜா ஜிக்கி பாடினார்கள். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மனிதன் மாறவில்லை படத்திலிருந்து ஏ எல் ராகவன் பி சுசீலா.

நிறைவு பெறுகிறது நினைத்தாலே இனிக்கும். இன்று காலை 8:30 மனம் விரும்புதே, 9 அரங்கிசையில் பருப்பள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். காலை 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 கேட்டாலே இனிக்கும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இந்த பின்னூட்டு பெயர் எப்படி வந்ததுங்கிற காரணம் தெரியாது. மகாத்மா காந்திக்கும் இவருக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவர் ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் காந்தி என்ற பெயர் இவங்க குடும்பத்தோட இணைஞ்சது. ராஜீவ்காந்தியோட அம்மா திருமதி இந்திரா காந்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள். அதாவது

ராஜீவ் காந்தியினுடைய தாத்தா பண்டித நேரு. ராஜீவ் காந்திக்கு சஞ்சய் காந்தி அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தாரு. ரெண்டு பேரும் டூன் பள்ளியில ஒன்னா படிச்சவங்க. டேராடூன்ல இருக்கிற புகழ்பெற்ற டூன் பள்ளியில பள்ளி படிப்பு முடிச்சாரு. மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பிலும் அதுக்கப்புறமா லண்டன் இம்பீரியல் கல்லூரியில சேர்ந்தாரு. ஆனா அவர் முழுமையா தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கல. இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமானம் ஓட்டுற பயிற்சி எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினாரு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ராஜீவ் காந்திக்கு ஆரம்பத்துல அரசியல் ஆர்வமே இல்லை. அவருடைய புத்தக அலமாரியில அரசியல் புத்தகங்களை விட அறிவியல் பொறியியல் புத்தகங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பிரதமரனுடைய அலுவலக பதிவுகள் நமக்கு சொல்லுது. இப்போ பைலட் ராஜீவ் காந்தி பத்தின ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து திரும்பிய அவர் டெல்லி ஃப்ளையிங் கிளப்ல தேர்வு ஜெயிச்சு பைலட்டா ஆகுறாரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல விமானியா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாட்டோட பிரதமரோட வரலாற்றுல விமானி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறதே எவ்வளவு அழகானது இல்லையா? அரசியல் அவரை தேடி வந்ததே தவிர அவர் அரசியல தேடி போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 1980 அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டின் நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்னு ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனையை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 இந்திய வரலாற்றின் மிக துயரமான நாள். பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல வெறும் 40 ஆன ராஜீவ் காந்தி இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை இழந்த சோகம், மறுபக்கம் ஒரு நாட்டின் பொறுப்பு. அதுக்கப்புறம் 1984 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வரலாற்று சாதனை படைச்சது. மொத்தம் இருக்கிற 508 இடங்கள்ல 401 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு புதிய தலைமுறையின் கட்சி இந்தியால இருந்து தொடங்குச்சு. ராஜீவ் காந்தின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முக்கியமான வார்த்தை டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பம். கொஞ்சம் 1980s மெமரிஸ் பத்தி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சமூக ஊடகங்கள் இல்ல, வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் கூட இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இந்தியாவை 21st century நோக்கி கூட்டிட்டு போகலாம்னு ஒரு தொலைநோக்கத்தோடு திட்டம் வகுத்தவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள். இதன் விளைவாக தான் 1984 C.dot அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்படுது. நம்ம நாட்டின் தேவைகளுக்கு ஏத்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் உருவாக்குறதுதான் இதோட மிகப்பெரிய நோக்கம். 1980s அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி மிஷன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா கிராமங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்காக குடிநீர் மிஷன், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தடுப்பூசி மிஷன், படிப்பறிவை அதிகமாக்க எழுத்தறிவு மிஷன், சமையல் எண்ணெய் உற்பத்திக்காக எண்ணெய் வித்துக்கள் மிஷன், இப்படி அறிவியல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சவர் தான் நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள். அடுத்து முக்கியமா அவர் இளைஞர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் இருக்கு, அதை ரொம்ப நேர்த்தியா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வாக்களிக்கிற வயசை 21 to 18 ஆக்குனது இவருடைய ஆட்சியில தான். இளைஞர்கள் வெறும் எதிர்காலம் மட்டும் இல்ல, அவங்க நிகழ்காலத்தின் முக்கியமான குடிமக்கள் அப்படின்னு அவர் நம்பினாரு. அது போலதான் அதிகாரத்தை டெல்லியில மட்டும் வச்சுக்காம கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு போக விரும்பினாரு. அதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கிராமப்புற பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வர வழிவகுத்த ஒரு முதன்மையான நபர் நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள். கல்வித்துறையில ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தொடங்கியிருக்கிறாரு. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு இலவசமான தரமான கல்வி கிடைக்கணுங்கிறது தான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு குழந்தையோட திறமைய அவர் பின்னாடி பிறந்த கிராமமோ அவனுடைய ஏழ்மையோ தடுத்துடக் கூடாதுன்னு ரொம்ப அழகா யோசிச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர். நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வர அவர் செஞ்ச ஒப்பந்தங்களையும் நாம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1980 பல மாநிலங்கள்ல இருந்த கலவரங்களை தணிக்க அவரே நேரடியா போய் அமைதி ஒப்பந்தங்களை செஞ்சாரு.
பஞ்சாப், அசாம், மிசோரம் அமைதி ஒப்பந்தங்கள் மூலமா பல வருஷங்களா இருந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இளைஞர்களை எல்லாம் ஒழுங்கா நல்வழிப்படுத்தின ஒரு நபர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ராஜீவ்காந்தி ஒரு பல்துறை ஆர்வலர். அவருக்கு மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசைன்னு இசையில்

0: ரொம்ப ஈடுபாடு. போட்டோ எடுக்கிறது, ரேடியோ கேட்கறதுன்னு பன்முகத்தன்மை கொண்டவரா வாழ்ந்தாரு. அரசியலுக்கு முழுசா வர்றதுக்கு முன்னாடியே 1982 இந்தியாவில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான வேலைகளை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு தன்னோட நிர்வாக திறமையை நிரூபிச்சாரு. வரலாற்றை பாக்குறப்போ சாதனைகள் விமர்சனங்கள் ரெண்டுமே இருக்கிறது இயல்புதான். ஆனா ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது, இந்தியாவின் எதிர்காலத்தை யங்ஸ்டரோட பார்வையில ரொம்ப நேர்த்தியா சிந்திச்சவர் தான் ராஜீவ்காந்தி. தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியா மாத்தி, கிராமங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, கல்வியை விரிவுபடுத்தி, இளைஞர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்தவர் நம் ராஜீவ்காந்தி. ஒரு விமானியா இருந்து வானத்தை தொட்டார், ஒரு தொழில்நுட்ப ஆர்வலராக இருந்து இந்த எதிர்காலத்தை பார்த்தவர், இந்தியாவை 21st century கூட்டிட்டு போக கனவு கண்ட ஒரு இளம் தலைவர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல அவரை நம்ம நினைவுபடுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி, கடந்த காலத்தை பாக்குறது மட்டும் இல்ல, நாம எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம கிட்டயே நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இந்த நிகழ்வு நமக்குள்ள இருக்கும். அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிகாரம் பெற்ற கிராமங்கள், தரமான கல்வி கொண்ட இந்தியாவை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிறைவா ஒரு வரியில சொல்லணும்னா, தலைவர்கள் எப்பவும் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைஞ்சு போகலாம், ஆனா அவங்க விதைத்த எதிர்காலமும் கனவுகளும் திட்டங்களும் தலைமுறைகளை கடந்து பயணிக்கும். இளைஞர்களின் கனவுகளோடும் தொழில்நுட்ப நம்பிக்கையோடும் வாழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல நன்றியோட அவரை பத்தி நம்ம நினைவு கூறுவோம்.
1: இளமை, அறிவியல், எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மறுபடியும் திரைப்படத்திற்காக கேஜி ஏ சுதாஸ் பாடிய பாடல் கேட்டோம். நேர்களின் கவனத்திற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் பாருபள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை இடம்பெறும். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழியில் உடலமைப்புகளில் எலும்புகளின் பங்கு நேர்முகம். பங்கேற்பவர்கள் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள்.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: Greater scrutiny for Indians with expanded definition of public charge, reports the Asian Age. And finally, the Times of India refers to a study saying people with no high BP, diabetes or smoking habit lived nearly 13 years longer without dementia than those with all three risk factors. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet approves four multi-tracking railway projects covering eight districts of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. Cabinet also clears four-laning of Muzaffarpur-Sitamarhi-Sonbarsa section of NH-22 in Bihar. Union Home Minister Amit Shah to chair Southern Zonal Council meeting at Kovalam in Tamil Nadu this morning. Fourth round of India-Singapore Ministerial Roundtable to be held in Singapore today. Bangladesh to go to polls today to elect a new president. US President Donald Trump declares economic warfare against Iran threatens economic punishment for any country helping Tehran. And Indian women's team to take on England in their final Pool D match of FIH Hockey World Cup in Amstel, Finn this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரம் 8:30
3: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
4: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
3: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ எண் 1800 420 2233
2: மனம் விரும்புதே

0: அடுத்த ஆல்பர்ட் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் பாடினார்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் ஃபைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ எண் 1800 420 2233.

0: ராசாத்தி வரும் நாள் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடினார்கள். இன்று காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30க்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், பிற்பகல் 12:10க்கு சங்கீத சாரலில் அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் மகாதேவன் அவர்கள் வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். மனம் விரும்புதே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில். நேரம் 8:41.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

சட்டத்தின் திறப்பு விழா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குழுவினர் பாடினார்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேரம் 8:56. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல். சாட்டை இல்லாத பம்பரம் படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் பாருபள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கம் கணபதே, கணபதி ராகம் ஆதி தாளம், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:27 28 ஆகாஷ்வாணி அரங்க இசை நிகழ்ச்சியில் பாருபள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக நீ சித்தமு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தன்யாசி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை கேட்டோம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம்.

0: ஒன்பது மணிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது உங்கள் சாய்ஸ் ஷோவில் கலக்கலான பாடல்களை எல்லாம் கேட்டு வச்சுருப்பீங்க. சில பேருக்கு லைன் கிடச்சிருக்கும், சில பேருக்கு லைன் கிடச்சிருக்காது. டோன்ட் வரி, ப்ளீஸ் ட்ரை அகெயின் லைட்டர் அண்ட் பெட்டர் லாக் நெக்ஸ்ட் டைம். டேக் கேர். பபாய் ஃப்ரம் பிரபுகுமார். பத்து மணி ஷோ போவோமா ஊர்கோளம் ஷோ பிரசன்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜி யாகேல். இன்னும் சில நொடிகளில் பத்து மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: நேரம் பத்து மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிட உள்ளதால் பாதுகாப்பு கருதி காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தாய்நாட்டின் விடுதலைக்காக தனது இன்னுயிரை ஈந்த சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் தியாகத்தை போற்றுவதாக அவரது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 116,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 84.27 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 11,366 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கனஅடி வீதம் திறந்துவிடப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாழவடிக்கு அருகில் உள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். துரந்த்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் இனி நம்ம சேர்ந்து பயணிக்க போற இந்த நிகழ்ச்சி போவோமா கோலம். நிகழ்ச்சி தொகுப்புல நான் அர்ஜி அகில் எல்லாரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராயிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஸோ உங்களுடைய தேவையான டிராவலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பேகு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான திங்ஸை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. அந்த டாய்லெட்ரிஸ் எடுத்துகிட்ட வந்து ரொம்ப எடுத்து வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம மவுண்டன் பக்கமாக வந்து நம்மளோட பயணத்தை எடுக்க போகிறோம். ஸோ ரோடு வழி டிராவல் தான், நம்மளோட ஜீப் ரெடியாக இருக்குது. யாரெல்லாம் வரீங்களோ உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா ஏறிக்கலாம். இன்றைக்கி நம்ம போக இருக்கிற அழகான கிராமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா எல்லா இடங்கள்லயும் ஒரு கிராமம் மறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான வேல்யூபிளான ஒரு கிராமம் தான் இது. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு உள்ளதான் வந்து இந்த அழகான ஒரு பொக்கிஷம் வந்து அமைஞ்சிருக்கு. வெள்ளகவி அப்படிங்கிற இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து போக போறோம். ரோட் ட்ரிப்பா போக காத்திருக்கோம், இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 போவோமா ஊர்கோலம்.

கொடைக்கானலுக்கு பலமுறை வந்து நம்ம போயிருந்தாரும், இந்த தனிப்பட்ட ஒரு அழகான கிராமத்துக்கு வந்து போகிறத ஒரு அனுபவமே வந்து உண்மையாலுமே சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளகவி அப்படிங்கிற பேர் இருக்க இந்த ஒரு கிராமம் ஒரு தனி ஆர்வத்தையே எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல்லேருந்து வட்டகனால் போகிற வழியில், அதாவது இந்த டால்ஃபின் நோஸ்னு சொல்லுவாங்களே, அந்த டால்ஃபின் நோஸ் மலைப்பகுதியை தாண்டி அங்கே இருக்கிற ஒரு மலையை நோக்கிய இறங்கு நடைபாதையில், யூஸ்வலாக வந்து நம்ம மேலே தான் ஏறி போகிற மாதிரி இருக்கும் எல்லா ட்ரெக்கிங்கும், பட் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம போகும்போதே மைண்ட் செட் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக நம்ம போவோம், பேக்கெல்லாம் மாட்டிக்கணும், பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும், அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும், பறவைகள் இருக்கும், பூச்சிகள் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி க்ரீம்ஸ் எல்லாம் போட்டுக்குவோம். பட் அதையும் தாண்டி நம்ம ட்ரெஸ்ஸிங்கு அப்புறம் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் தாண்டி அந்த இடம் எப்படிப்பட்டது நம்ம தெரிஞ்சுட்டு ட்ரெக்கிங் போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு இல்லையா. ஸோ அப்படி நம்ம வந்து வண்டியில் உட்காந்துட்டு அப்படியே ஏழையில பிள்ளையெல்லாம் பாட்டு கேட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், ஸோ ரொம்ப பசிச்சுதுன்னா அப்படியே அங்கே இறங்கி பக்கத்தில் பழனிக்கிட்டே வந்து நம்ம டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு மேலே ஏறலாம். இன்னொன்று, ட்ரெக்கிங் போகும்போது எனக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்குன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு வெள்ளகவி நோக்கி நம்ம போகலாம். இந்த மலைப்பகுதி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நான் யூஸ்வலாக சொன்னது போல மேலே ஏறுற மாதிரியான மலைப்பகுதி இல்லை, கீழ் நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து நம்மளோட பயணம் தொடங்குது. ஸோ உள்ளே என்டர் ஆன உடனே கீழே நோக்கி தான் நம்முடைய நடைபாதை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக ஸ்லிப்பர்ஸ் போட்டு ட்ரெக்கிங் போகிறது வந்து சரியான ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது, பட் இருந்தாலும் போகும்போது உங்களுக்கு தயாரான விஷயங்களை எடுத்துக்கோங்கன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்.

இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கால் வந்து வாகனத்திலேருந்து கீழே வச்சாச்சே, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அப்படியே சிலு சிலு சிலுன்னு காத்திருக்குது. ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது இந்த விஷயம். சுற்றி பாருங்களேன், அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நடந்து செல்கிற இந்த பாதையில் தான் வந்துட்டு வெள்ளகவி அடையிற வழி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த 6 கிலோமீட்டர் இறங்கி போகிற பாதையில் நம்ம போயிட்டுருக்கோம். கல் முள்ளெல்லாம் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பத்திரமா இறங்கி வேண்டியது அவசியம்.

வனமகன் பிலிமுக்காக பாடல் கேட்டிருச்சோம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 6:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

வந்துட்டோம் வெள்ளகவி, எஸ் என்ட்ராயாச்சு. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பசுமையாக பாறைகள், மரங்கள், மரம்லாம் பாருங்களேன் ரொம்ப குட்டியாகலாம் இல்லை, எங்கேயோ இருக்குது, அண்ணாந்து பார்த்துட்டே வர மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் இருக்க நபர் எங்கேனே தெரியல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தாங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க, பயங்கர ஃபாகாக இருக்குது. சில நேரத்தில் வந்து நம்மளை யார் தொடுறாங்கன்னே தெரியல, பனி தொடுதா இல்லை நம்ம கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் தொடுறாங்களான்னு தெரியாத அளவுக்கு பனி இருக்குது. அற்புதமான ஒரு அனுபவங்க. காலை இப்படியே நின்றுச்சுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு அழகான ஒரு கிராமம் வெள்ளகவி. நடந்து நடந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக காடை விட்டு நம்ம போகிறோமா இல்லை காடு நம்ம கூடயே பயணிக்குதாங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு வருதுன்னு நான் நினைக்கிறேன். மலை கிராமம் வந்து கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்களேன், ரொம்ப ஹைட்டான ஒரு இடம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120-180 மக்கள் தான் இருப்பாங்கன்னே நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா 2011 ஆண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இங்கே வந்து 227 குடும்பங்கள் வசிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் நம்ம போய் பார்க்க போகிற இந்த வெள்ளகவி பகுதி கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஒரு கிராமம் அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான ஒரு தகவல். இந்த மாதிரி நவீன நகரங்கள்லேருந்து, வேலைகள்லேருந்து, வேகத்திலிருந்து விலகி இப்படி இயற்கையோடு இருக்கிற ஒரு அனுபவம், இந்த இணைந்த ஒரு அழகான அனுபவம் வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம எல்லாரும் மீண்டும் வந்து பார்க்கணுங்கிற அனுபவத்தை இந்த வெள்ளகவி நமக்கு தோண வைக்கிறது இல்லையா. ஸோ தொடர்ந்து நம்ம அப்படியே பயணிக்கலாம். அழகாக காடுக்குள்ளே நிறைய பறவைகள் சத்தெல்லாம் கேட்குதில்ல.

நகரத்து வாழ்க்கை தான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோன்னா ஆமாங்க, அதை பொய்யாக்கிடுச்சு இந்த வெள்ளகவி அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்ப அழகான ஒரு டிராவல் நம்ம அந்த ஊருக்கு வந்தாச்சு. ஒரு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து கல் மண் அந்த உயரமான மலைப்பகுதி மரங்கள் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. வெள்ளகவி வந்துட்டோங்க, கொஞ்சம் மூச்சு விட்டு ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. என்கிட்ட ரொம்ப தூரம் இறங்கி நம்ம வந்துட்டோம்ல, ரைட்டு. ஸோ கொஞ்சம் உட்காந்து உங்களோட பின்னாடி இருக்க பேக் பேக்கில் இருக்க தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம். என்கிட்ட திருப்பி நம்ம ரொம்ப தூரம் உள்ளே போகணும். வெள்ளகவி கண் தூரத்தில் மலைப்பகுதியில் தெரியுது இல்லையா, அங்கே நம்ம ஏறி போக வேண்டியதாக இருக்குது. ரைட். ஸோ நம்ம வந்த உடனே நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னென்னு, அப்படியே எங்கே அங்கங்கே குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக காலனி இல்லாத நடக்கிற ஒரு கிராமம் தாங்க. வெள்ளகவி வந்த உடனேயும் நம்மளோட ஸ்லிப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய காலனிகள் எல்லாத்தையும் கழட்டிடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த இடத்தை ரொம்ப அழகான ஒரு டிவோஷனல் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கிராமத்துக்குள்ளே நுழையும் போதே நம்மளோட ஷூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து கழட்டணும். சில விஷயங்களுக்கு வந்து அவங்க தளர்வுகளை வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு நம்மளும் வந்து பாராட்டணும், நம்மளும் அதை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் வந்து அங்கே இருக்கிற மரபுகளில் ஒன்றாகவும் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, கிராமம் முழுவதையும் ஒரு புனிதமான இடமா கருதுற ஒரு பாரம்பரியம் அங்க இருக்கு. கிராமத்துல இருக்க பல சிறு சிறு கோயில்கள் இருக்கு. ஸோ அந்த எல்லை சாமிகள்லாம் வந்து அந்த கிராமத்தை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையினால, தெய்வங்கள் நம்மளோடய இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, அங்க வர்றவங்க எல்லாருமே தங்களோட காலனிகளை கலற்றி ரொம்ப தூரம் உள்ள கடந்துதான் வந்து அந்த வெள்ளகவி கிராமத்தை அடைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ மண்ணை காலில் வச்ச உடனே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, எல்லா சாக்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தது. ஸோ காலில் வச்ச உடனே நமக்கு அப்படிதான் இருக்கு. மண்ணை காலில் பதிக்கும் போதும் நடக்கும் போதும் நம்மளோட சுற்றுலா பயணி அல்லது அந்த இடத்த பார்க்க வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி, கிராமத்துல நானும் ஒரு ஆளு அப்படிங்கிற ஒரு நிமிட உணர்வு இருக்குல்ல, அந்த எண்ணம் தான் வந்து செருப்பை கலட்டின உடனே நம்மளுடைய மனசுக்கு வந்துச்சு. உங்களுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இயற்கையோடு இணைந்த இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க. வெள்ளகவிய அழகா சுற்றி சுற்றுலா வசதிகள்லாம் பெருசாலாம் இல்லை, பெரிய லாட்ஜ் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப குறைவான வசதி, ரொம்ப அழகான வீடுகள், குறுகிய நடைபாதை, பார்த்து நடந்துவாங்க, கூட்டமாக கும்பலாக போனால் அங்கே எல்லாருக்கும் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ வர்றவங்க சின்ன சின்ன நடைபாதையாக இருக்குது, பார்த்து பத்திரமா நடந்துக்க வேண்டியது அவசியம். மலை சரிவுகள்லாம் இருக்குது, ரொம்ப அழகான பசுமையான அடர்ந்த காடு, இயற்கையோடு கலந்திருக்க இந்த அனுபவம். நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணும்னா நடந்து போகணும்னாலே சே அப்படின்னு நினைக்கிறோம். பட் இங்கே பாருங்களேன், தள்ளி வாங்க, அங்கே பாருங்கள் கழுதையில் எடுத்துகிட்டு வராங்க, தள்ளி நினைக்கோங்க, அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடட்டும். ஸோ நம்ம சுற்றுலா பயணிகள் ஒரு நிமிடம் வந்து ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவோம், பட் அவங்க அன்றாட வாழ்க்கை இப்படி தான் நடத்துகிறாங்க. கொடைக்கானலேருந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கழுதைகள் மூலமாக அதுக்கப்புறம் ஆர்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. இந்த வசதிகள் இல்லாத கிராமம்னு அவங்களுக்கு சொல்கிறதே இல்லைங்க, ஏன்னா அதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வசதி அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்மளோட

ட்ரெக்கிங் பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசு நமக்கு அரசாங்கமே கைடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம ப்ராப்பராக கேட்டு நம்ம நடந்து போகலாம். போயிட்டு அந்த பிளேஸ்க்கு நம்ம ரீச் ஆகிடலாம். மெதுவாக நடந்துவாங்க, அப்படியே அவங்கவுங்களுக்கு வழி விட்டு, ஏன்னா கழுது மூலமாக எடுத்துகிட்டு வராங்களே, அவங்க திங்ஸ் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். போயிட்டு அப்படியே நம்ம ட்ரக்கிங் பிளேஸ்க்கு போய்க்கலாம். அவங்களோட ஷூஸ் இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. ரைட்டு, ட்ரக்கிங் பிளேஸ்க்கு ஏறி வரக்கு நேரம் ஆயிடுச்சு. ரைட், அங்கே பாருங்களேன், நமக்கு சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்குது, டீ ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அங்கே இருக்கிற அழகை ரசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திட்டு ஒரு இடத்துல உட்கார வேண்டியது அவசியம். உட்காரலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல்.

வெள்ளகவி வந்து சேர்ந்தாச்சு, மத்தியானம் லஞ்ச் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே வர அந்த ஸ்ட்ரீமில் உங்களுக்கு தேவையான வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி ரொம்ப தித்திப்பாக இருக்குதுன்னு சொன்னாங்க, உண்மையாலுமே டேஸ்ட் தாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். நைட் நமக்காக வந்து கேம்பெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபயர் கேம்ப்லாம் வந்துட்டு கேம்ப் ஃபயர்லாம் ரொம்ப அழகாக வந்து அந்த கேம்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அப்படியே தூரமாக பாருங்களேன், ஒரு படுக்கிற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன மூணு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் ஏறி மேலே படுத்துட்டு அப்படியே வானம் பறந்து விரிஞ்ச வானத்தை பார்க்குற அழகு அப்பான்னு இருக்குது. ஸோ உங்களுக்காக நைட் அங்கே ஸ்டே பண்ணுற வசதிகள்லாம் இருக்குது. அப்படி இல்லை திருப்பியும் நம்ம கோயம்புத்தூருக்கு வரணும் அப்படின்னா 10:29 ஆக போது நம்மளுடைய நிகழ்ச்சியும் நிறைவடைய போது. என்னுடைய சேர்ந்து கோயம்புத்தூருக்கு வந்துடலாம். இல்லை நைட் ஸ்டே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து இயற்கையை அதை ரசிச்சுட்டு வாங்க. இயற்கை பயணம் அப்படிங்கிறது, அதான் இந்த வெள்ளகவி பயணம் அப்படிங்கிறது, ஒரு சுற்றுலா இடத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லைங்க. அது நம்முடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் திரும்பி பார்க்குற வைக்கிற ஒரு அழகான பயணம். நகரத்திலிருந்து இப்படியே இயற்கையோடு இணைந்து

0: ஸ்டே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அங்கேயே இருந்து இயற்கையை அதை ரசிச்சுட்டு வாங்க. இயற்கை பயணம் அப்படிங்கிறது, அதான் இந்த வெள்ளகவி பயணம் அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா இடத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லைங்க, அது நம்முடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் திரும்பி பார்க்குற வைக்கிற ஒரு அழகான பயணம். நகரத்திலிருந்து இப்படியே இயற்கையோடு இணைந்திருந்துடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அழகான ஒரு பயணம். இன்னைக்கு போவோமா ஊர்வலம்ல நம்ம பயணித்த இந்த இடம் கொடைக்கானலில் இருக்க வெள்ளகவி. நிகழ்ச்சி தொகுப்பிலிருந்து நான் விடைபெறுவதா ஜெய்யா கேள். நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். எஃப்எம் ரெயின்போ 103 மற்றும் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் என்பவை பண்டை தமிழ் இலக்கியத்தில் கூறப்படும் பெண்ணின் 7 அகவை பருவங்களாகும். பெண்ணின் வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவமும் ஒரு புதிய உலகத்தை திறந்து வைக்கும். இதில் மங்கை பருவம் என்பது குழந்தை பருவம் மெதுவாக விலகி பெண்ணுக்குள் ஒரு புதிய உலகம் பிறக்கும் பருவம். எதற்கென்று தெரியாமல் ஒரு பாடல் பிடிக்கும், யாரென்று தெரியாமல் ஒருவரை நினைக்க தோன்றும். சிறிய ஒரு பார்வைக்கு கூட மனம் பல அர்த்தங்களை தேடும். அது காதலா, கனவா, இல்லை முதன் முதலாக தன் மனதை தானே உணரத் தொடங்கும் அந்த அழகான தருணமா? மங்கை பருவத்தின் உணர்வுகள் அப்படித்தான். அதில் மகிழ்ச்சியும் இருக்கிறது, வெட்கமும் இருக்கிறது, எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதே நேரத்தில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கமும் இருக்கிறது. அந்த ஏக்கத்தையும் மனதை தொட்டுச் செல்லும் ஒரு மென்மையான காதல் உணர்வையும் அழகாக பதிவு செய்த பாடல் இதோ.

மங்கை பருவத்தில் மனதில் பூத்த காதல் ஒரு நாள் திருமணம் என்ற பந்தத்தில் இணைகிறது. அதற்கு பிறகு வாழ்க்கை மாறுகிறது, உறவுகள் மாறுகின்றன. ஆனால் காதல் மட்டும் இன்னும் ஆழமாகிறது. கணவன் என்பவர் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் துணை மட்டுமல்ல, சில நேரங்களில் காதலன், சில நேரங்களில் குழந்தை, சில நேரங்களில் பாதுகாவலன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நெருங்கிய நண்பன். கணவன் என்னும் அந்த உயிர் நண்பனிடம் தன் சின்ன சின்ன ஆசைகளையும் செல்லமான குறும்புகளையும் மனம் திறந்து சொல்லும் ஒரு இளம் மனைவியின் காதல் உணர்வை அழகாக சொல்லுகிறது இந்த பாடல்.

காதலியாகவும் மனைவியாகவும் இருந்த பெண் தாயாகும் அந்த நொடி அவளுக்குள் இருக்கும் உலகமே மாறிவிடுகிறது. நேற்று வரை தன்னுடைய கனவுகளை பற்றி கவலைப்பட்டவள் இன்று தன் குழந்தையின் கனவுகளுக்காக வாழத் தொடங்குகிறாள். நான் உன்னை பெற்றேன் என்று சொல்லும் தாயை விட நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தம் வந்தது என்று சொல்லும் தாயின் மனம் இன்னும் ஆழமானது. அந்த தாய்மையின் பேரன்பையும் குழந்தையைச் சுற்றியே சுழலும் ஒரு தாயின் உலகத்தையும் மிக அழகாக பதிவு செய்யும் பாடல் இதோ.

ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரு உறவின் தொடக்கம் மட்டுமல்ல, ஒரு புதிய உலகத்தின் தொடக்கம். கணவருடன் சேர்ந்து ஒரு வீட்டை உருவாக்குகிறாள். அந்த வீட்டில் கனவுகளை விதைக்கிறாள், அன்பை வளர்க்கிறாள், நாளைய வாழ்க்கையை கற்பனை செய்கிறாள். என் வாழ்க்கை என்ற எண்ணம் மெல்ல மெல்ல நம் வாழ்க்கை என்று மாறும் பருவம் இது. வானத்தை பார்த்து நாம் அங்கே பறக்க முடியுமா என்று கேட்பதும், நிலவை கண்டு அங்கேயும் நம் உலகத்தை உருவாக்கலாமா என்று கனவு காண்பதும் குடும்ப வாழ்க்கையின் ஆரம்ப கனவுகள். தாயாக இருந்தவள் தன் குடும்பத்தை தாங்கி நிற்கும் குலவிளக்காய் மாறுவதை அழகாக விவரிக்கிறது இந்த பாடல்.

ஒரு பெண்ணின் மனதில் மட்டும் அன்பு என்ற உணர்வு ஒருபோதும் முதுமையடைவதில்லை. நேற்று தன் குழந்தைகளுக்காக காத்திருந்த அதே மனம் இன்று தன் பேரக்குழந்தைகளுக்காக காத்திருக்கிறது. வாசலில் ஒரு சத்தம் கேட்டாலே யாராக இருக்கும் என்று எழுந்து பார்க்கும் கண்கள், அழைப்பு மணி ஒலித்தாலே என் பேத்தி வந்துவிட்டாளோ என்று வாசலை நோக்கும் அந்த எதிர்பார்ப்பு. அந்த காத்திருப்பில் தனிமையும் இருக்கிறது, ஆனால் அதைவிட அதிகமாக பாசம் இருக்கிறது. தன் மகளின் முகத்தை பேத்தியின் முகத்தில் பார்க்கிறாள், தன் இளமையை அவளுடைய சிரிப்பில் பார்க்கிறாள், தன் வாழ்க்கையின் தொடர்ச்சியை அவளில் காண்கிறாள். வாசல் பார்த்து கண்கள் பூத்து தன் பேத்திக்காக காத்திருக்கும் ஒரு பாட்டியின் இதயத்தை பேசும் பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மற்றும் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் உங்கள் அன்பு நண்பன் எஸ் ஆர் ரவிக்குமார்.
1: இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில்
2: காத்து அதிகமாக அடிக்கக்கூடிய நேரத்தில் வந்து தேனீக்கள் உணவு தேட வெளியே போச்சுனாக்க திரும்ப அதனால் பெட்டிக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னா இந்த காத்தோட வேகத்தினால அதனால் பெட்டியிலிருந்து தேனீக்கள் வெளியே போகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேனீக்கள் சாப்பிடுவதற்கு நம்ம தேனி பெட்டியில் செயற்கையான உணவுகளை வழங்க வேண்டும்.
1: அங்கக வேளாண்மையில் தேனீக்களின் பங்கு குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் வி ஆர் சாமிநாதன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நாளை இரவு 9:25 மணிக்கு மைல் மார்க் சம்பாரவையின் நட்சத்திர மயிலரகு. நேரம் 11 மணி. நீ கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உள்நாட்டு தளவாடங்கள் உற்பத்திக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் சற்றுமுன் தொடங்கியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை சந்தித்து பேசினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளிப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினத்தையொட்டி தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணையும், கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 11:02. இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் முதலில் ஜீரோ திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருக்கும் பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியது.
3: அப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.

0: 5% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
0: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகிய தீயே திரைப்படத்திலிருந்து ரமேஷ் விநாயகர் பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பசங்க திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் பாடியது

0: மேலுமே. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இறைவி திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் பாடியது

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேசிங்க ராஜா திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் மற்றும் சங்கர் மகாதேவன் பாடியது.
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
2: ஆயர்தம்
1: மாயா நீவா
2: ஆயா.

ஒலித்த பாடலுடன் கேட்டாலே இணைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12 மணி. அடுத்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12 மணிக்கு 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:40 தமிழில் செய்திகள்,

செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள் உடன் உரையாடுகிறார் வி சரவணன். அதனைத் தொடர்ந்து கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டு

0: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமாக எப்படி ஹெல்த்தியாக கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே இப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும், மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும், ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும், ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வயிட்டியே பார்க்காது.
1: இன்னும் சில நொடிகள் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. The India-Japan Defense Minister's meeting is currently underway in New Delhi. Defense Minister Rajnath Singh and his Japanese counterpart Shinjiro Koizumi are co-chairing the meeting. The meeting is expected to further strengthen bilateral defense relations, enhance strategic trust and cooperation, promote stability and security in the Indo-Pacific region, and identify new areas of collaboration. The two ministers will exchange views on deeper maritime security cooperation and closer defense equipment and technology collaboration under the Make in India framework following Japan's revision of the three principles on transfer of defense equipment and technology. The meeting provides an opportunity to build a roadmap for further advancing bilateral defense and security cooperation. Union Finance Minister Nirmala Sitharaman today met Singapore Prime Minister Lawrence Wong in Singapore. External Affairs Minister Dr. S. Jaishankar, Union Commerce and Industry Minister Piyush Goyal and Minister of State for Electronics and Information Technology Jitin Prasada were also present during the meeting. In a social media post, the Finance Ministry said the leaders reviewed the progress in implementing the roadmap for the comprehensive strategic partnership and discussed ways to further strengthen bilateral cooperation in areas including economic cooperation, digitalization, connectivity, skill development and sustainability. The ministers are on a visit to Singapore to participate in the fourth round of the India-Singapore Ministerial Roundtable to be held today. India has delivered medicines and medical consumables to a government hospital in Kabul, reaffirming its long-standing health partnership with the people of Afghanistan. The Ministry of External Affairs said in a social media post that the assistance reflects India's continued commitment

சாந்தாகாரம் ஸ்லோகம் தொடர்ந்து பரிபாலய சரசீருக சுவாதி திருநாள் கிருதி பந்துவராளி ராகம் ஆதித்தாளம்.

0: இதுவரை சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அனிருத் சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் மாதவன் அவர்கள் வயலின், கொல்கட்டா ஜே வெங்கட்ராம் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில்

0: நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூர் உடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக

0: சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ் சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்சு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லா சால்மிலன் இணையை வென்றது. கியூபக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: தொடர்வது மெல்லிசை. மெல்லிசையில் முதலில் சி பாலகிருஷ்ணன் பாடியது

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: மல்லிசையில் தொடர்ந்து கே வீரமணி பாடியது.

நான் மெழுகுவர்த்தியை எனக்காக மட்டுமே ஏற்றலாம், ஆனால் எனக்காக மட்டுமே ஒளிர வேண்டும் என்று அதன் ஒளியிடம் கூற முடியாது. யாருக்கெல்லாம் நன்மை செய்தீர்கள் என்று நினைவில் வைக்காதீர்கள், யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் மனதில் வையுங்கள்.

0: இந்த அருமையான சிந்தனை வரிகளை மனதில் நிறுத்தி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் அமைப்பில் எலும்புகளின் பங்கு பற்றி உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.
1: நேயர்களுக்கு வணக்கம். எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாம் இதுவரை ஆகச்சிறந்த பெண் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைகிறார் அனாட்டமிஸ்ட் உடற்கூறியல் மருத்துவர் டாக்டர் கலா முத்தரசி அவர்கள். அவர்களை இப்பொழுது சந்திப்போம். வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம் மேடம்.
1: உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம்.
2: நான் டாக்டர் கலா முத்தரசி. நான் வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மதுரையில் வந்து எம்டி அனாட்டமி முடிச்சுட்டு இப்போ கூட மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணேன். இப்போ தற்போது வந்து கவர்மெண்ட் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேடம்.
1: சரி மேடம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி பற்றி நம்ம இப்போ பேசலாம். முதல்ல கபாலம், மண்டை ஓடு, அது அதனுடைய தன்மை, அதனுடைய செயல்பாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: நமக்கு கபால ஓடுன்றது ஸ்கல் அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த ஸ்கல்குள்ளே நமக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஆர்கன், மெயின் ஆர்கன் நம்மளோட பிரெயின், மூளை, அது உள்ளே தான் இருக்குது. அது சிறுமூளை பெருமூளை அப்படின்லாம் சொல்லுவோம். பட் அந்த பிரெயின், பிரெயின் ஸ்டெம், செரிபெல்லம் அப்படின்னு சொல்கிற எல்லாமே அந்த மெடுல்லா, அந்த பிரெயின் ஸ்டெம் சொல்கிறது தான் மெடுல்லா ஆப்ளங்கேட்டா பான்ஸ் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே இருக்குன்னா ஸ்கல் அப்படின்ற ஒரு பெரிய போன்குள்ளே இருக்குது. அந்த ஸ்கல் போனே ஒரு 8 போன் இருக்கு. அது போக ஃபேஸ் முன்னாடி நம்ம பார்க்குற முகத்தில் ஒரு 14 போன் இருக்கு. இந்த குட்டி குட்டி போனெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்கல். அது போக நம்மளோட தாடை, மாண்டிபிள், அது மட்டும்தான் அசை.
1: ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு வந்து தாடை
2: எலும்பு தான். தாடை எலும்பு பார்க்கறது தான், அது ஃபார்ம் ஆகிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும்தான் மூவ் ஆகும். மற்றபடி ஸ்கல்லில் நம்ம கை கால் மாதிரி எந்த எலும்பும் மூவ் ஆகாது.
1: ஆமாம்.
2: ஸோ இந்த தாடையும் சேர்த்தது தான் நமக்கு ஸ்கல். ஸோ மொத்தத்தில் இதில் நிறைய போன்ஸ் இருக்குது. நம்ம வெளியில் பார்க்கறது ஸ்கல்லுன்னு ஒன்றுன்னு சொல்லலாம், பட் ஆனால் அதோட இது வந்து பார்த்திங்கன்னா 8, ஒரு 14 போன் கிட்டத்தட்ட சேர்ந்து ஒரு 15-20 போன் சேர்ந்தது தான் நம்மளோட ஸ்கல்.
1: டோட்டலாக
2: ஸ்கல். அதுக்குள்ள நிறைய காதுக்குள்ளேயே 3 எலும்பு இருக்கு.
1: மிகச்சிறிய எலும்பு
2: காதுக்குள்ள 3 குட்டி எலும்பு இருக்கு, ஆசிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவுமே காதுமே நம்ம ஸ்கல்லுக்கு உள்ளதான் இருக்கு. ஸோ இவ்வளோ எலும்பு சேர்ந்தது தான் நம்மளோட ஸ்கல்,
1: கபாலம்.
2: கபாலம் அதுக்குள்ள நம்மளோட மூளை இருக்குது. மூளை பெருமூளை, சிறுமூளை, நம்மளோட ஸ்பைனல் கார்டு, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். மூளையிலேருந்து ஸ்கல்லேருந்து வெளியில் வரும் போது அது ஸ்பைனல் கார்டு ஆயிரும்.
1: சரி மேடம், தாடை எலும்புன்னு நம்ம சொல்லும் பொழுது சிலருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது, அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிளெஃப்ட்டு, அப்பர் பலேட்டு கிளெஃப்ட் எல்லாம் பீடியாட்ரிக் சர்ஜரி பண்ணும்போது சொல்லுவாங்க இது அனாட்டமி, அதை வந்து சர்ஜரி மூலம்தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
2: நம்மளோட ஒரு சின்ன இதிலிருந்து ரெண்டு ஃபர்டிலைசேஷன், ரெண்டு எக்கு சேர்ந்து ஆண் பெண் கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர்ந்து உருவாகி குழந்தை உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் நடக்குது நம்மளோட குழந்தை உருவாகிறது. அது அந்த மொதல் 3 மாதத்துலேயே நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஆர்கன் எல்லாமே கிட்னி, பிரெயின், நம்மளோட ஹார்ட்டு, கண், காது எல்லாமே ஃபார்ம் ஆயிரும். அந்த 3 மாதம் எப்படி இம்பார்ட்டனோ அந்த டைமில் குழந்தைக்கு ஏதாவது ஒரு கெமிக்கல் இன்ஜுரியோ இல்லைன்னா பிறவி குடும்பத்திலிருந்து வருது, ஜெனட்டிக், அந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள், கெமிக்கல் மியூட்டேஷன், அது மாதிரி நிறைய சொல்கிறோம். நம்மளோட நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் போது அந்த குழந்தை குறைபாடோடு பிறக்கும். அந்த குறைபாடு தான் அந்த கிளெஃப்ட் லிப்பு, கிளெஃப்ட் பேலட்டு, மாண்டிபிள் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி அமைப்பு மாறி ஹெரிடிட்ரி தான் ஜெனட்டிக்காக டெவலப்மெண்டலாக வந்துடுறது. குழந்தை உருவாகும் போது வந்த மாற்றங்கள் இதெல்லாம், இந்த மாதிரி மாற்றங்களும் நம்ம ஆபரேஷன் பண்ணி தான்,
1: நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
2: இப்போ வந்திருக்கு நிறைய சர்ஜரிஸ் வந்து டெலி ஜீன் தெரப்பின்னு சொல்லி கருவிலேயே பண்ணுறாங்க, சரி பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ ஆக்சிடென்ட் வேற, ஆக்சிடென்ட்றது எதிர்பாராம விழுந்துடுறது, அடிபடுறது, அதில் வர்றதை சரி பண்ணுறது வந்து அது ஃபேஷியோ மேக்சிலரி சர்ஜன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து நியூராலஜிஸ்ட், ஃபேஷியோ மேக்சிலரி சர்ஜன், இஎன்டி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த எல்லா சர்ஜரியும் பண்ணி சரி பண்ண முடியும், ஒரு அமைப்பை கொண்டு வர முடியும்.
1: சரி, கழுத்து எலும்பு சிலருக்கு ஸ்பான்டிலிட்டி வருது, அது என்ன காரணம், அது எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க மேடம்?
2: நம்ம முதுகு தண்டு வடத்துலேயே 31 போன் இருக்குது.
1: ஆமாம்.
2: அந்த தண்டு வடத்தில் இருக்க மொதல் 8 போன் தான் சர்வைக்கல் வர்டிப்ரா. அந்த சர்வைக்கல் வர்டிப்ரான்றது வழியாக தான் அதில் அந்த வர்டிப்ரா

0: ஏழு வெர்டிப்ராவும் சேர்ந்து இருக்கும் போது அது வழியாக தான் நம்மளோட ஸ்பைனல் கார்ட் போய்கிட்டு இருக்குது.
1: சரி,
0: அப்போ அந்த ஸ்பைனல் கார்டில் என்ன ஆகுது, இந்த எலும்பெல்லாம் ஒரு வயசு, வண்டி ஓட்டுறது, செல்ஃபோன் பார்க்கறது, கம்ப்யூட்டர், இதெல்லாம் வைப்ரேஷன் அதிகமாக, ஒழுங்கான பொசிஷன் நம்ம உட்காராதது, இதெல்லாம் சேர்ந்து அந்த எலும்பில் தேய்மானங்கள் வரும். எலும்பு தேய்மானம் வரும்போது ரெண்டு எலும்புக்கு நடுவில் டிஸ்க் இருக்கு, அந்த டிஸ்க் வந்து சில நேரம் வீக் ஆயிரும், இல்லைன்னா அது வெளியே வந்துடும். வெளியில வரும்போது பக்கத்துல இருக்க நரம்பு, ரத்த
1: குழாயாப்ஸ்
0: அது வந்து மோஸ்ட்லி சர்வைக்கல் வெர்டிப்ரால வரும், அது மாதிரி முதுகுலையும் வரும். இந்த சர்வைக்கல் வெர்டிப்ரா வந்தாதான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி போய் பக்கத்துல இருக்கதெல்லாம் நம்ம ரத்த குழாய் நரம்பெல்லாம் அமுக்கும் போது தான் நம்ம கை வலி, கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ நிறைய பேர் கழுத்து திருப்பவே முடியாமல் போயிடும், அசையவே முடியாமல் போயிடும், அப்போ காலர் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிலதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். இந்த எப்படி உட்காரணும், என்ன மாதிரி பொசிஷன், எவ்வளோ நேரம் பார்க்கணும், அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா எலும்பை காப்பாற்றிக்கலாம். கழுத்து எலும்பு
1: ஒரு ஆணுடைய எலும்பு கொடுக்கும், ஒரு பெண்ணுடைய எலும்பு கொடுக்கும் என்ன வித்தியாசம் மேடம், எப்படி கண்டுபிடிக்கிறது?
0: அது நிறைய போனை வச்சு நாங்கள் பார்ப்போம். முதல்ல வந்து ஸ்கல்லில் பார்க்கலாம், அடுத்தது வந்து பெல்விஸ் அப்படின்னு நம்மளோட இடுப்பு எலும்பு இருக்குது, மேண்டிபிள், ஈவன் மேண்டிபிளில் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒன்றுத்துலேயும் போன் வெயிட் ஜென்ரலாக பார்த்தோன்னா ஆண் எலும்பு வெயிட் அதிகமாக இருக்கும், பெண் எலும்பு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஆண் எலும்பு அதை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்
1: எண்ணிக்கையில் ஆண்களுக்கு.
0: எலும்பு எலும்பில் எல்லாருக்குமே 206 எலும்பு தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சில அமைப்புகள் வெயிட்டு, அதோட இது ஸ்ட்ராங்னஸ்ஸு, அந்த சில கேப்பு, ஃபொராமென்லாம் நாங்கள் சொல்வோம், ஃபொராமென் அது என்ன ஷேப்பில் இருக்குது, அதெல்லாம் வச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் நாங்கள் ஃபாரன்சிக் மெடிசனில் கண்டுபிடிச்சிருவோம்.
1: ஃபாரன்சிக்
0: மெடிசனில் அனாட்டமி வந்து நார்மலாக படிப்போம், நார்மல் போன்ஸ் எல்லாம் படிக்கிறது அனாட்டமி, அதுலேயும் நாங்கள் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிச்சிருவோம். இடுப்பெலும்பில் வச்சுலாம் மெயினாக ஆணா பெண்ணான அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கேருந்தே நாங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், எஃப்எம்ல போய் இன்னும் நல்லா படிச்சிருவாங்க எல்லாத்தையும்.
1: இப்போது பார்த்தீங்கன்னா சிலருக்கு ஹார்ட் அட்டாக்கு வருது, அது வந்ததுன்னா அதுக்குரிய சிம்டமாக தோள்பட்டை ரெண்டும் பயங்கரமாக வலிக்கும்னு சொல்கிறாங்க. சிலருக்கு சைலண்ட் அட்டாக்கு கூட வந்தாலுமே அந்த சிம்டமாக ரெண்டு தோல் எலும்பும் ரொம்ப வலிக்குன்னு சொல்கிறாங்க, அது எப்படி மேடம் கண்டுபிடிக்கலாம்?
0: நம்ம ஹார்ட் வந்து இடது பக்கத்தில் நம்மளோட செஸ்ட் கேஜுக்குள்ளே இருக்குது, எல்லா ஆர்கனுக்குமே நரம்பு, ஒரு நர்வ் சப்ளை இருக்கணும், ஒரு பிளட் சப்ளை இருக்கணும். அந்த மாதிரி பிளட் சப்ளை ஹார்ட்டுக்கு போகிறது அடைக்கும் போது தான் என்ன வருது, ஹார்ட் அட்டாக் வருது.
1: கொரோனரி
0: ஆர்டரிஸ், ஆமாம் அதுதான், கொரோனரி ஆர்டரியில் பிளாக் வந்தால் தான் ஹார்ட் அட்டாக். அப்படி வரும்போது நம்ம ஹார்ட்டுக்கு நர்வ் சப்ளை இருக்குது, ஹார்ட்டுமே தனி நர்வ் சப்ளை அது.
1: சரி,
0: அதில் என்ன ஆகும்னா அந்த நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஹார்ட் டிசீஸ் வரும்போது ஸ்டார்டிங்லே கொஞ்சம் பிளாக் இருக்கும் போதே அந்த நர்வ் என்ன பண்ணும், வலியை காமிக்கும் நமக்கு. முதல்ல நெஞ்சு மேலே இருக்கும், சம்டைம்ஸ் ஷோல்டருக்கு போகும், லெஃப்ட் ஷோல்டருக்கு போகும், லெஃப்ட் ஆர்முக்கு போகும், அது மாதிரி பின்னாடி ஈவன் இதுக்கு வரைக்கும் தாடை எலும்பு வரைக்கும் போகும், கழுத்து, தாடை எலும்பு, முதுகு, இதெல்லாம் கூட இதெல்லாம் ரெஃபர்ட் பெயின் சொல்லுவோம். செஸ்ட் மேல இருந்தா நார்மல் வலி, மயக்கார்டில் இன்ஃபெக்ஷன், எல்லாம் ஆஞ்சைனா, ஆஞ்சைனான்றதா முதல், இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப அதிகமாகிடுறது. இந்த பெயின் இப்படி ரேடியேட் ஆகுது காரணம் ஹார்ட்டோட நரம்பு, இதுவும் நம்ம ஷோல்டர்ல உள்ள நரம்பும் கொஞ்சம் ஒரே மாதிரி ஒரே இடம் வர்றதுனால ரூட் கனெக்ட் ஆகுறதுனால ரூட் வேல்யூ கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும், அதனால இங்கே உள்ள வலி அங்கே போகும். அது ஒரு முக்கியமான அறிகுறி. பேஷண்ட்டுக்கு வந்து எப்படி வேர்வை இருக்கான்னு கேட்குறோம், அது மாதிரி இந்த வலி ஷோல்டருக்கு வந்துடும், ஹார்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஷோல்டருக்கு வந்து காமிச்சு, அது ரைட் வராது, லெஃப்ட் ஷோல்டர் தான் வரும்.
1: அது ஒரு அறிகுறி.
0: சம்டைம்ஸ் ரைட் வரலாம், ஆனால் மோஸ்ட்லி லெஃப்ட் ஷோல்டரில் தான் 90% அந்த பெயின் வரும், பின்னாடி முதுகுக்கு போகும். இதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் இருக்கும்போதே கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு இசிஜி எடுத்து பேஷண்ட்டை நம்ம காப்பாற்றிடலாம், அவங்க மயங்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
1: சரி மேடம், இந்த பெல்விஸ் வந்து பெண்களுக்கு இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. இந்த ப்ரெக்னன்சி லேடிஸை பார்க்கும்போது அவங்க டெலிவரி டைமில் அந்த பெல்விஸ் எலும்பு வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குமா, அந்த டெலிவரி பெயின் வரும்போது அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குமா, அது எப்படி டாக்டர் அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன்?
0: நம்ம பெல்விஸ்ன்றது வந்து மூணு போன் சேர்ந்துருக்கு, அதில் இலியம், இஷ்கியம், பியூபிஸ் அப்படின்னு மூணு போன் சேர்ந்து, அப்போ இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு, ரெண்டு ஹிப்போன்னு சேர்ந்தால் தான் ஒரு பெல்விஸ். ஆண் பெல்விஸாக தான் நான் சொல்லுவேன், ஆண் பெல்விஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், வளைஞ்சு கொடுக்காது. இதில் நிறைய லிகமெண்ட்ஸ், இந்த இந்த எலும்பெல்லாம் சொன்ன இதெல்லாம் சேக்கரம் இந்த பெல்விஸ் எல்லாம் சேர்ந்து நிறைய லிகமெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்குது. சேக்ரோ இலியாக் சேக்ரோ டியூபரஸ் அந்த மாதிரிலாம் லிகமெண்ட்ஸ் சொல்கிறோம். அந்த லிகமெண்ட்ஸ்லாம் என்ன ஆகும்னா பிரெக்னன்சி குழந்தை உண்டான நாள்லேருந்தே நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அது மாதிரி அவங்களோட யூட்ரஸ் வந்து முதல்ல பெல்விஸில் தான்

0: இருக்குது. இப்போ என்ன ஆகுது, பெல்வி வளர வளர பெல்விஸை விட்டு வெளியில் வரும். அப்படி வரும்போதே என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேஞ்சஸ் வந்துட்டு டெலிவரி பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு பெயின் வந்து, அதுவும் ஹார்மோன்ஸ் தான். அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து பெயின் வரும்போது அந்த நசன இந்த லிகமெண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகி பெல்விஸ் அப்படி வைடன் ஆகும், பெருசாகும். அப்படி வைடன் ஆகும் போது அந்த தலை வந்து நம்மளோட பெல்விஸ் வழியாக வெளியில் வர முடியும். அப்படி வர்றதான் நார்மல் டெலிவரி. இதில் அந்த பெல்விஸ் வைடன் ஆகலை, தலை போக முடியலனாதான் அதான் சிபிடி, செஃபலோபெல்விக் டிஸ்ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி அதில் டிகிரிஸ் இருக்குது. அது ரொம்ப ஹை டிகிரியாக இருந்தால் நார்மல் டெலிவரி பாசிபிள் இருக்காது. ஸோ அப்போ வந்து சிசேரியனுக்கு போயிடுவாங்க. இந்த அதுக்கு நம்ம ஆண்களுக்கு இந்த இடுப்பெலும்பு வளையிறது அதெல்லாம் இருக்காது. பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த இடுப்பெலும்பு வளைஞ்சு கொடுத்தாதான் சுகப்பிரசவம், நல்லா விரிஞ்சு கொடுக்கும், லிகமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகி அது நமக்கு இப்போ குறுகி இருக்கிறது இப்போ நல்லா ஒய்டாக ரவுண்ட் ஆகி பேஷண்ட்டுக்கு ஈஸி, அவங்க பெயின் வர வர அதை அப்படியே புஷ் பண்ணி குழந்தை நார்மல் டெலிவரிக்கு வந்துடுவாங்க.
1: சரி மேடம், முதுகு எலும்பு தான் மனிதனுடைய உடல்லே மிக முக்கியமான ஒன்று. எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் தண்டுவடம் வழியாக தான் மூளைக்கு அனுப்பப்படுது. அப்படிங்கும்போது இந்த முதுகு தண்டுவடங்கள் சிலருக்கு 60-65 வயசு ஆகும்போதே அந்த தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்படுது, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: எப்படி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து கழுத்தில் வருதோ அதுக்கும் அதிகமாக வர்றது மோஸ்ட்லி நமக்கு முதுகில் தான். முதுகில் இருக்க வெர்டிப்ரா பேர் லம்பார் வெர்டிப்ரா. அது ஒரு 5 வெர்டிப்ரா நமக்கு இருக்குது. அந்த 5 வெர்டிப்ரா வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும், மற்ற வெர்டிப்ரா விட பெருசாக இருக்கும். ஏன்னா நமக்கு வெயிட்டு வேலை அதிகமாக மூவ் பண்ணுறது கால் இடுப்பு. ஸோ அந்த வெர்டிப்ரால அதே மாதிரி 2 வெர்டிப்ராக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் டிஸ்க், இன்டர் வெர்டிப்ரல் டிஸ்க். அந்த டிஸ்க்கும் ஒரு வயது ஆக ஆக நம்ம எவ்வளோ அதிகமாக வேலை பார்க்குறோம், முதுக ரொம்ப எப்படி யூஸ் பண்ணுறோம், ஒழுங்காக உட்காராமல் சாஞ்சு உட்கார்றது, கரெக்டான பொசிஷனில் உட்காரலை, சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு, இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடுப்பு எலும்பு தேஞ்சிரும். எலும்பு தேயத்தே என்ன ஆகும், நடுவில் இருக்க டிஸ்க்கு வெளியில் வரும். நம்ம அதிகமான வெயிட்டு சடனாக டக்குன்னு குனிஞ்சு ரொம்ப வெயிட்டை தூக்குறோம், அந்த மாதிரி ஆனதுனால ஒரு சடன் மூமெண்ட்டில் கூட இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிரும். ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி நரம்பு ரத்த குழாயை அமுக்கும், கால் வலி வரும், இடுப்பு வலி வரும், எல்லா வலியுமே வந்துடும். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆமாம், நம்மளோட வெர்டிப்ரா பொசிஷன் கரெக்டாக வச்சுக்கணும், நல்லா சாப்பிடணும், சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும்.
1: எலும்புகள் நம்ம உடம்புல எல்லாமே இணைப்புகள் ஃபுல்லும் எலும்புகளால் தான் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த எலும்புகள் வந்து சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வீக் ஆயிடுது. நம்ம அதை நான் நல்ல ஸ்ட்ராங்காக ஆக்டிவாக அந்த எலும்புகளெல்லாம் நல்ல திடகாத்திரமான உடம்புக்கு எலும்புகள் அவசியம். அந்த எலும்புகளை நம்ம எப்படி பாதுகாக்கணும், பாதுகாக்கிறதுக்கு என்ன விதமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும்?
0: போன் மினரல் டென்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இப்போ அப்படி இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம 30 வயசுக்கு மேலே போய் அந்த போன் மினரல் டென்சிட்டி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக லோவாக தான் இருக்கும். ஒரு 1% 2% வேணால் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் காரணம் என்ன, நம்ம சரியான சரி விகிதத்தில் உணவுகள் எடுக்கலை, நல்ல ப்ரோட்டீன் எடுக்கலை, நல்ல கால்சியம் எடுக்கலை, இந்த மாதிரி அயன் நல்லா எடுக்கணும், மினரல்ஸ், நல்ல மினரல்ஸ் உள்ள எல்லா சாப்பாடுமே நம்ம சாப்பிடணும். நம்ம அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் விட்டுட்டு நல்ல பழங்களை அப்படியே டைரெக்டாக சாப்பிடணும், ஜூஸாக சாப்பிடாமல் நல்ல கொஞ்சம் இந்த பாதாம் பருப்பு, நமக்கு என்ன கிடைக்கும், ஈவன் இந்த வேர்க்கடலை புரிகடலையிலையுமே எல்லா சத்தும் கிடைக்குது. ஸோ டெய்லியுமே ஒரு 50 கிராம் நம்ம அதை எடுக்கணும். நல்ல கருப்பு எடுத்துக்கலாம், நல்ல தானியங்கள், அரிசி, இந்த அரிசி மட்டும் இல்லாமலே கோதுமை இருக்கு, ராகி இருக்கு, கம்பு, சிறுதானியங்கள் எல்லாமே நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம சாப்பாட்டில் ஒரு நேரமாவது நம்ம அதை எடுத்துக்கணும். நல்ல பழங்கள் சாப்பிடணும், வேர்க்கடலை, பொரிகடலை, தானியங்கள், பல்சஸ், எல்லா பருப்பு வகைகளையுமே அதிகமாக எடுத்துக்கணும். சோறு மட்டும் சோறு அளவை குறைச்சிருங்க, 25% வச்சுக்கோங்க. அது ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ். நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும், உங்கள் உடல் எடைக்கு அளவு நீங்கள் 60 கிலோனா 60 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்தாதான், அடுத்து நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் எடுக்கும் போது தான் நம்ம போனுக்குமே நல்ல பிளட் சப்ளை இருக்கும், நல்ல சத்து கிடைக்கும். போனில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை உடனே சரி பண்ணவே முடியாது, அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும், நம்மளோட வேலைகள் பாதிக்கப்படும். அதனால முதல்ல சரி விகிதமான உணவுகளை எடுத்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கண்டிப்பாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அது யோகா மாதிரியும் பண்ணலாம், வாக்கிங் மாதிரியும் பண்ணலாம். 1/2 மணி நேரம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், நார்மல் வாக்கிங்கே ஓகே தான். 2வது
1: எலும்புக்கு வலு,
0: நல்ல வலு கிடைக்கும். எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அந்த போன் அப்படியே செயல் இழந்துடும், அது உட்காந்த இடத்துல இருந்தீங்கன்னா அதுவும் தேஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ நடக்க நடக்க தான் சர்க்குலேஷன் கூடும். நல்ல நம்ம சூரிய வெளிச்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் காலையிலையும் மாலையிலையும் நம்ம உடம்புல படுற மாதிரி ஏதாவது வேலை செய்யுங்க, நடங்க, வெளியில உட்காந்து ஏதாவது பண்ணுங்க. இதெல்லாம் பட்டாதான் சூரிய வெளிச்சத்துல இல்லாத விட்டமின் டி எங்கேயுமே கிடைக்காது நமக்கு. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, நம்ம அதையே போ அது

0: அவரப்பை டானிக் எடுக்கணும், புரோட்டீன் பவுடர் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்க சாப்பாடை சரி பண்ணுங்க, சாப்பாடை சரி பண்ணுங்க, கரெக்டாக சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடுங்க, அதுவே இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். நம்மளே நம்ம உடம்பை பேணிக்கலாம், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், அவ்வளோதான்.
1: சரி மேடம், என்னதான் நம்ம உடம்பு வலுவாக இருந்தாலும் இந்த உடம்பை தாங்குற பில்லர்ஸ் வந்து தொடை தான், தொடையும் காலும் முட்டிக்கிகள். அந்த தொடை எலும்போடைய ஃபங்க்ஷன் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
0: நம்ம காலில் வந்து நமக்கு ஃபீமர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் போன், நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் போன்னு சொன்னாலே ஃபீமர் தான்.
1: உடம்புல உள்ள பெரிய எலும்பு,
0: பெரிய எலும்பு ஸ்ட்ராங்கஸ்ட் போனே ஃபீமர், தொடை எலும்பு தான். அதுக்கு கீழே ரெண்டு போன் டிபியா ஃபிபுலான ரெண்டு போன் இருக்கு. அது போக அதுதான் நம்மளோட முட்டி, அப்புறம் கணுக்கால் வரும். கணுக்கால்ல இருந்து ஃபுட், ஃபுட்டுன்னு சொல்றதுல நிறைய எலும்புகள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 14-15 எலும்பு அதில் இருக்கு. ஸோ அந்த எலும்புகளுக்கு எல்லாமே மேலே உள்ள எலும்பு நல்லா இருந்தாதான் அதுவும் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த எலும்புல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மேலே உள்ளது நம்ம நடக்கிறது பெயின் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபீமர் என்ன பண்ணும், நம்மளோட வெயிட்டை தாங்கிக்கும், நம்ம உட்காந்து எழுந்திருக்கிறது நடக்கிறது இது எல்லாத்தையுமே அந்த ஹிப் ஜாயிண்ட் அப்படின்றது தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதில் தான் இப்போ தேய்மானம் வந்து அதை மாற்றிட்டு இருக்காங்க. அதை மாதிரி நீ ஜாயின், முட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கெல்லாம் நான் சொல்கிறேன்ல, மினிமல் எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லியுமே ஒரு அரை மணி நேரம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் மசில்ஸ்க்கும் எக்ஸசைஸ் பண்ணோன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நம்ம வேலைக்கு நடுவிலே கூட பண்ணிக்கலாம், இதுக்குன்னு தனியாக போய் ஒரு ஜிம்மில் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்சதே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சில மூமெண்ட்ஸ் நல்லா கரெக்டாக பண்ணிக்கிட்டோன்னா இந்த ஜாயிண்ட்டு ரெண்டு ஜாயிண்ட்டையும் காப்பாற்றிக்கிட்டோன்னா போதும். இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புக்கு, நம்ம நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, முட்டி மடக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ எல்லா எலும்புமே முக்கியமான எலும்பு ஃபீமர்.
1: சரி மேடம், பந்து கிண்ணம் மூட்டுன்னு சொல்கிறோம் முட்டியை, அதில் வந்து ஒபிசிட்டியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப நீ பெயின் வருது. அது அவங்களுடைய எடை, உடல் எடை கூடினதன் காரணமாக இல்லை சத்துக்கள் குறைபாட்டினால முட்டியை தேஞ்சி எலும்பு ப்ராப்ளம் வருதா?
0: நீ ஜாயிண்டில் வந்து மூணு எலும்பு, நாலு எலும்பு சேர்ந்து நீ ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஃபீமர், டிபியா, பெட்டலான்னு ஒரு குட்டி எலும்பு முன்னாடி வருது. ஸோ இந்த எலும்பு எல்லாமே சைனோவியல் ஜாயிண்ட். இது சைனோவியல் ஜாயிண்ட்னா உள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட். அதை சுற்றி ஒரு சைனோவியல் மெம்பரின்ஸ், ஒரு குஷன் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளூயிட் வந்து ஒரு குஷன் மாதிரி ஹெல்ப் பண்ணும். இது என்ன ஆகுது, நம்மளோட நாளடைவில் நம்ம ஒழுங்கான முறையில் எக்ஸசைஸ் பண்ணாதோ, சாப்பாடு குறைபாடோ, உணவில் ஏதாவது குறைபாடு, சத்து குறைபாடு வரும்போது இந்த எலும்பு தேய ஆரம்பிக்கும். முட்டியில் உள்ள எலும்பெல்லாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், எல்லாம் தேய ஆரம்பிக்கும் போது அந்த ஃப்ளூயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குஷன் குறைஞ்சிரும். ஸோ அப்போ ரெண்டு போனும் வத்திரும். ஒரு வயசானதுல வர்றது ஒரு காரணம், ஆனா 70 வயசுல சில பேர் நல்லா தான் நடமாடிட்டு இருக்காங்க, சில பேருக்கு தான் அந்த முட்டி வீங்குது அதெல்லாம் வருது. அப்ப என்ன ப்ராப்ளம், நம்ம கிட்ட தான் இருக்குது, நம்மளோட உணவு, நம்மளோட ஜெனட்டிக், அது ஒரு ரீசன். வெயிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க மேல் உடம்பு முட்டிக்கு மேல உள்ள வெயிட் அதிகமானா அந்த அவ்வளவு வெயிட்டையும் அந்த முட்டி தான் தாங்கணும், அதுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறோம் நம்ம. அதனால என்ன ஆகும், அந்த எலும்பு தேயும், தேஞ்சு ஒன்றுக்கு ஒன்று உரசும். அதுக்கப்புறம் லைட்டாக மூவ் பண்ணாலும் நமக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும், வீக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் போய் நம்ம அதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், முட்டியை மாற்றணும். அதை விட மெயின் திங், எப்பவும் நடங்க, சரியான விகிதத்தில் சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு மெயின்டைன் பண்ணிக்கணும். மெயினாக பெண்கள் 40 வயசுக்கு அப்புறம் வெயிட்டே கூடிடக்கூடாது. வெயிட்டு கூடக்கூடாதுன்னா நம்ம என்ன சாப்பாடை குறைக்கணுன்றதை பார்த்துக்கணும். கொஞ்சம் ஆயில் குறைச்சிடணும், கொழுப்பு சத்தை சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது, நல்ல பயிர் வகைகள் சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும். இதெல்லாம் பண்ணாலே ஒபிசிட்டியும் சரி பண்ணிடலாம். தூக்கம், தூக்கம் நைட்டில் தூங்கணும், பகலில் தூங்க வேண்டாம். இதெல்லாம் சரி பண்ணனாலே ஒபிசிட்டி வரவே கூடாது. எல்லாருமே 60-70 கிலோ தாண்டவே கூடாது. நம்மளோட ஹைட்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது வெயிட் தெரிஞ்சிடும், அந்த வெயிட்டை தான் மெயின்டைன் பண்ணணும்.
1: இப்போ பார்த்தீங்கன்னா 45 வயசுக்கு மேலே இப்போ அடிக்கடி காணப்படுற ஒரே பிரச்சனை முட்டி வலி தான். என்ன தேஞ்சு போச்சு, என்னால் நடக்க முடியலை, மாடிப்படி ஏற முடியலை, வேலை செய்ய முடியலை, குனிஞ்சு நிமிந்து எல்லா வேலையும் எனக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அதில் ஜவ்வு ஏதாவது விலகி இருக்குமா மேடம், அல்லது ஃப்ளூயிடு வத்துனதுனால அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க?
0: அது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீன்னு சொல்கிறது தான், நீ ஜாயிண்ட்டில் வர்றது. அது ஒரு ஒன்று வந்து பெண்களுக்கு அதிகமாக வர்றது காரணம், அவங்க மெனோபாஸ் அடைஞ்சிடும். மெனோபாஸ் அடைகிறாங்கனாலே அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் குறைஞ்சிரும், ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்டான்ற மெயின் ஹார்மோன் குறைஞ்சிரும். அந்த ஹார்மோன் தான் பெண்களை எல்லா இடத்துலையும் கரெக்டாக போயிட்டு இருந்தது 45 வயசு வரைக்கும். இப்போ இது குறையும் போது அந்த எலும்புக்கு போகிற ரத்த ஓட்டங்கள்லாம் குறைஞ்சிரும், அதுக்கு தேவையான சத்து குறைஞ்சிரும். மெயினாக எலும்பை தான் பாதிக்கும். மெனோபாஸ் வந்தவொடனே அவங்களுக்கு எலும்பில் தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்கும். முட்டி எலும்பு, ஷோல்டர் எலும்பு, ஹிப் ஜாயிண்ட்டு, இதெல்லாமே மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் அதிகம்.

அதிகமாக சொல்லுவாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ அந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் வருதுன்னா, நம்ம சப்ளிமெண்ட்ஸு கொஞ்சம் கால்சியமோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை எடுக்க முடிகிறவங்க எடுத்துக்கலாம். அப்படி ரொம்ப ஒரு ஜாயிண்ட்டில் வலிக்குதுன்னா அதில் ஒரு மூமெண்ட்டை குறைச்சிக்கணும். ஸோ அதுக்கு நீ கேப் போட்டுக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் ப்ரிவென்டிவாக பண்ணுறது. இதுக்கு அடுத்தது நீ க்யூரேட்டிவ்னு போனீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த எலும்பு தேஞ்சிருது, ஜவ்வு வந்து அந்த நீரெல்லாம் குறைஞ்சிருது, எலும்பு வந்து அங்கங்கே ஏன்னா அது ரொம்ப வீக்கன் ஆயிரும், அங்கங்கே கடித்த மாதிரி ஆயிரும், ஒவ்வொரு இடத்துலையா துண்டு துண்டா ஆன மாதிரி அது ஒரு ஜாயிண்ட் ஒரு ஃபார்மேஷனை டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடும். அப்போனா என்ன பண்ணுறாங்க, அந்த ரெண்டு சைடு உள்ளதையும் அந்த ஜாயிண்ட்

0: அடுத்தது நீங்க கியூரேட்டிவ்னு போனீங்கன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தான் பண்றாங்க. ஸோ இந்த எலும்பு தேஞ்சிருது, ஜவ்வு வந்து அந்த நீரெல்லாம் குறைஞ்சிருது, எலும்பு வந்து அங்கங்கே ஏன்னா அது ரொம்ப வீக்கன் ஆயிரும், அங்கங்கே கடிச்ச மாதிரி ஆயிரும், ஒவ்வொரு இடத்துலையா துண்டு துண்டா ஆன மாதிரி அது ஒரு ஜாயிண்ட் ஒரு ஃபார்மேஷனை டிஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடும். அப்போனா என்ன பண்ணுறாங்க, அந்த ரெண்டு சைடு உள்ளதையும் அந்த ஜாயிண்ட் ரெண்டு ஃபார்ம் பண்ணுற போன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, நீ ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பினா ரெண்டும் ஒரு நல்ல மெட்டல் எடுத்து இந்த எலும்பை தேஞ்ச எலும்பை எடுத்துட்டு இந்த மெட்டல் வச்சுருவாங்க. ஸோ மேலுக்கும் வைக்கணும், கீழுக்கும் வைக்கணும், அது மாதிரி தான் இடுப்புக்கும், இடுப்புக்கும் அதே மாதிரி தேஞ்ச உடனே ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இப்போ இதெல்லாம் தான் அதிகமான சர்ஜரியாக போயிட்டுருக்கு. பட் இதுவுமே கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கணும், கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம இதிலே மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் முடியாத பட்சத்தில் அந்த ஆப்ரேஷன் போகலாம்.
1: நம்ம வீக் ஆயிரும், நம்மளுடைய செயல்முறைகள் செயல்பாடுகள் குறைஞ்சி போகும், அதுவும் உண்மைதான். அப்புறம் முட்டிக்கு கீழே கால் வரைக்கும் உள்ள எலும்புகள், அதனுடைய பணிகள் என்ன மேடம்?
0: முட்டிக்கு கீழே இருக்கிற எலும்பு பேர் டிபியா, பெரிய எலும்பு பேர் டிபியா, சின்ன எலும்பு பேர் ஃபிபுலா. அதுதான் அந்த முட்டி எலும்பும் பாதமும் சேர்ற இடத்துல ஆங்கிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கணுக்கால். அதுக்கு கீழே நமக்கு மெட்டா கார்பல்ஸ் டார்சல்ஸ் அப்படின்ற போன் ஒரு ஏழு போன் இருக்கு. அதில் தான் மெயின் போன் வந்து டேலஸு, கால்கேனியம், குதிக்கால் வலி சொல்கிறாங்கல்ல, அதில் அந்த கால்கேனியமில் வர்ற ப்ராப்ளம் தான் ஒரு ஏழு போன். அதுக்கப்புறம் ஒரு மெட்டாடார்சல், ஃபேலஞ்சஸ்னு கிட்டத்தட்ட சின்ன சின்ன போன்ஸ் நிறையா இருக்குது. பட் அது எல்லா போனும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஆர்ச், நம்ம கால் வந்து ஒரு ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சை ஃபார்ம் பண்ணுறதே இந்த குட்டி குட்டி போன்ஸ் தான். ஸோ அந்த ஆர்ச்சில் ப்ராப்ளம் இருந்தால் தான் அவங்களை ஃப்ளாட் ஃபுட், அப்படியே ஃபுட் வந்து நமக்கு அந்த ஒரு பாதை ஒரு வளைவு இல்லாமல் அப்படியே தரையோடு ஒட்டிடும், இல்லைனா ஹை ஆச்சுட்டு வந்துடும், ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அதுவும் கஷ்டம்தான். ஃப்ளாட் ஃபுட் வந்தால் தான் கால் பெயின் சொல்லுவாங்க, ஃபுட்டில் பெயின் சொல்லிடுவாங்க, பாதம் காலை எழுந்தோடனே பாதத்தில் வலிக்குதும்பாங்க. அதுக்கெலாம் நம்ம அந்த அதுக்கு அதில் ஒரு ஷீட் மாதிரி பிளான்டார் அப்பனியூரோசிஸ்னு ஒன்று இருக்குது எலும்புக்கு கீழே அந்த தோலுக்கு மேலே. ஸோ இது என்னாகும், அதுவும் தேயும், அதுவும் உரசுது, அதுக்கும் ரத்த ஓட்டம் இல்லை, குறையுது தேயுது அப்படின்ற போது பிளான்டார் ஃபேஷியட்டிஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி அந்த போன் எல்லாம் கொஞ்சம் காலும் வீக்காயிரும், சின்ன சின்ன போன் ஏதாவது வெயிட் பட்டால் கூட அந்த போன் உடஞ்சிரும். ஸோ இந்த மெட்டாடார்சல்ஸ், ஃபேலஞ்சஸ், இதுலேயும் நிறைய டிசீஸ் வரதான் செய்யுது. இதெல்லாம் ஆக்சிடென்ட்ல கூட வரலாம், பட் ஆனால் அந்த டிஸ்ட்ரக்ஷன் ஆர்த்ரைட்டிஸ் சொல்றது எல்லாமே எலும்பு தேய்மானம். அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஃபுட்டெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அதை முடியாத பட்சத்தில் ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போகணும்.
1: இப்போ கெழுத்தி எலும்பா கெண்டை எலும்பா, அது என்ன மேடம் சொல்லுவாங்க? கீழே காலுக்கு கீழே
0: கணுக்கால், கணுக்கால்
1: ரத்தத்தை வாங்கி ஊத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய பணி அதா?
0: நம்ம அது வந்து பெரிஃபரல் ஹார்ட் சோலியஸ்னு ஒரு மசில் இருக்குது நமக்கான இதில், தொடையில், தொடைக்கு கீழே நம்மளோட முட்டிக்கு பின்னாடி பின்பக்க காலில் சோலியஸ்னு ஒரு மசில், அதுதான் பெரிஃபரல் ஹார்ட்னே சொல்லுவோம். ஒரு நமக்கு மெயின் ஹார்ட் ஒன்று இருக்குது, பெரிஃபரல் ஹார்ட், அது என்ன பண்ணும், கீழே இருக்கிற ரத்தத்தெல்லாம் வீனஸ் பிளட் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுட்டு பம்ப் பண்ணும். அதுக்கு தான் நடக்கணும்னு சொல்கிறது, நம்ம அடிக்கடி நடக்கணும், வாக்கிங், எக்ஸசைஸ், ஜம்பிங்லாம் பண்ணணும்னு சொல்கிறது, அந்த மசில் ஆக்ட் ஆகும்,
1: விரைவாக
0: செய்யலாம், நல்ல கெட்ட ரத்தத்தெல்லாம் அந்த ஹார்ட்டுக்கு அனுப்பி பியூரிஃபை பண்ணும், இல்லைனா அந்த கெட்ட ரத்தம் கீழே தேங்கி இருக்கும். ஸோ அந்த பெரிஃபரல் ஹார்ட்டுன்ற சோலியஸ் ஆக்ட் ஆகணும்னா நம்ம வந்து ரெகுலராக ஆக்டிவிட்டி இருக்கணும், ஒரே இடத்துல அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு இடத்துல இருக்கவே கூடாது, அடுத்த ஒரு பத்து நிமிஷம் நடந்துடணும். அது நிறைய எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், நிறைய நீ ஹீல் எக்ஸசைஸ், நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே ஒரு ஃபிசியோதெரப்பியோ ஒரு சென்டருக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்போம், கொஞ்ச நாள் கற்றுட்டு நீங்களே பண்ணலாம்.
1: சுகர் வந்ததுன்னா முட்டிக்கு கீழே கால் எடுத்துடுறாங்க, இல்லை ரத்த ஓட்டம் இல்லைன்னா ஃபிங்கர்ஸ் டோஸ் அதை எடுத்துடுறாங்க அப்புறம் சர்ஜரி பண்ணி, அது எப்படி மேடம் அதை சரி பண்ணுற, அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கா?
0: சுகர் வந்ததுன்னு மெயினாக வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம், அது என்னென்னா ரத்த குழாயிலெல்லாம் போய் அடைச்சிரும். ஸோ காலுக்குள்ள நரம்பு ரத்த குழாயும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு காலுக்கு மெயினாக இருக்கிற நரம்புகள் அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு ஒரு காந்தல், எரிச்சல், வலி, அதான் நியூரோபதி. நியூரோபதி அதே மாதிரி சர்க்குலேஷன், நம்ம காலுக்கு போகிற ரத்த குழாய்ன்றது எப்படி, இப்போ சின்ன ரத்த குழாய் மேலேருந்து பெருசாக வர்றது காலுக்கு போகும்போது சின்ன குழாய் ஆயிரும், பாதத்தோட டிப் ஆஃப் த ஃபிங்கர் வரைக்கும் நமக்கு டோஸ் வரைக்கும் ரத்தம் போகும். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது சுகர் வந்து கண்ட்ரோலாக இல்லை அப்படின்னா அந்த ரத்த குழாய் சுருங்கும், சுருங்கிரும், அடப்பு வந்துடும், அப்போ பெரிஃபில் சின்ன பார்ட்டுக்கு டோஸ் டிப் வரைக்கும் பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, சுகர் அன்கண்ட்ரோல் ஆகிட்டு அவங்களுக்கு ஒரு தானாகவே தான் இன்ஃபெக்ஷன் வந்துடும். சுகர் அன்கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா ஸ்கின்ல ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ஸ்கின்லேருந்து அப்படியே போனுக்கு போயிடும், அப்படியே ரத்த குழாய்கள்லாம் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் அவங்களுக்கு வந்து காலில் புண்ணு வந்து

0: முடியாது, லேட் ஆகும். மெயின் திங் சர்க்குலேஷன் இல்லை,
1: இல்லை
0: நரம்புலையும் அஃபெக்ட் ஆகிடுச்சு, ரத்த குழாயும் அஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கின் வந்து எங்கே எக்ஸ்போஸ் ஆகிட்டோ அது நரம்பு நார்மலாக ஒருத்தருக்கு 5 நாளில் ஹீல் ஆகிறது, இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிரும். சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா தான் இதெல்லாமே வரும். அப்போ அந்த பொண்ணு ஆறலை எலும்பை பாதிச்சுட்டுன்னா நம்ம அதை ஆம்புட்டேஷன் பண்ணிடுவாங்க. பிலோனியும் பண்ணலாம், ஆங்கிளுக்கு மேலேயும் பண்ணலாம், ஆங்கிளுக்கு கீழே ஃபுட் எடுக்கலாம், விரல் எடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் சுகர் அன்கண்ட்ரோலாக இருக்கிறது தான். ஸோ அதை கண்ட்ரோல் கொண்டு வரணும்.
1: சிலருக்கு வந்து இந்த கை விரல்கள் வந்து தன்னாலே மடங்கிக்கிறது, நிமித்த முடியாத அளவுக்கு, அது என்ன காரணம் மேடம்?
0: தானாகவே மடங்குறதும் நிறைய நமக்கு இங்கே லிகமெண்ட்ஸ்லாம் இருக்குது, சரியா? கை வரலையுமே நிறையா டெண்டான்ஸ் போய் மசல்லேருந்து வர டெண்டான்ஸ் போய் போனில் அட்டாச் ஆகும். ஸோ அந்த டெண்டான்ஸ்லாம் இன்ஃப்ளமேஷன் ஆயிடும். அப்படின்னா தான் அது ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல மடங்கிரும், அப்புறம் நீட்டணும். இதுக்குமே எக்ஸசைஸ் தான், எல்லாத்துக்குமே ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா ஃபிசியோதெரப்பி பண்ணி சரி பண்ணிக்கலாம்.
1: தவறி கீழே விழுந்துடுறாங்க, முட்டி கை முட்டி ரிஸ்ட்டு வரைக்கும் அடிபட்டுறது, எலும்பு பிசைக்கிறது, உடனே ஒரு நாட்டு வைத்தியத்தை போய் தைலம் வாங்கி தேய்ச்சி கட்டு போட்டுட்ருக்காங்க, அது சரியா தவறா? வேறு என்ன விதமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுக்கலாமே டாக்டர்?
0: நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், அந்த ஜாயிண்ட்டு அந்த போன் வந்து அசைவு கொடுக்கும் போது வலிக்குது, வீக்கம் வருதுன்னா முதல்ல போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துடணும். எக்ஸ்ரே எடுத்துட்டீங்க அந்த அப்போவே எடுத்துடணும். எடுத்தாதான் அதில் வந்து போனில் அடிபட்டிருக்கா இல்லை தசை சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியான்னு நமக்கு தெரியும். போனில் அடிபட்டால் தயவு செய்து கண்டிப்பாக ஒரு படித்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் வெளியில் போய் ஒரு படிக்காதவங்ககிட்ட போய் அதை அசைக்கவே கூடாது, எங்களோட இதில் அடிபட்டுட்டுன்னு அந்த இடத்த அசைக்கவே கூடாது. ஆனால் இவங்க அங்கே போய் திருகுவாங்க, ஆமாம் திருகுவாங்க, அதை தேய்ப்பாங்க, இதை தேய்ப்பாங்க, கட்டை போடுவாங்க, கட்டு போடணும். ஆனால் அசையாமல் வச்சு பிஓபி வச்சு கட்டு போடணும். கிட்டத்தட்ட அசையாமலே 3 வாரம் இருந்தால் தான் அந்த இடம் ஜாயிண்ட்டு சேரும், போன் சேரும். இவங்க எங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு லாஸ்ட்ல எங்ககிட்ட வரும்போது அது நான் யூனியன் போன் சேராம போயிடும், இல்லைன்னா வேற மாதிரி சேர்ந்துடும். நார்மலா சேராம நான் யூனியன் இல்லைன்னா மேல் யூனியன் அப்படி சேர்ந்துருச்சுன்னா அதை ஒண்ணுமே திருப்பி ரீசர்ஜரி தான் பண்ணணும். அதுக்கு நீங்க முதல்ல ஒரு ஆர்த்தோ டாக்டர் வந்தீங்கன்னா அவர் லைட்டா அதை அலைன் பண்ணி ஒரு எக்ஸ்டர்னல் டிடெக்ஷனும் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண முடியலன்னா சர்ஜரி எடுப்பாங்க. எக்ஸ்டர்னல் டிடெக்ஷன் பண்ணி கெட்டு போட்டாலே போதுமே, 3 வாரம் போட்டுட்டு திருப்பி ஒரு செக் எக்ஸ்ரே எடுத்து சரி பண்ணிக்கலாம். சிம்பிளா உள்ளதை விட்டுட்டு வெளியில போய் பண்ணிட்டு பயம் வரும், நம்ம என்ன சொல்ல வருமானம் இல்லை அதனால போய் பண்ணணும்னு சொல்றத விட, ஏன் எல்லா ஆஸ்பத்திரியும் நம்ம பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, ஃப்ரீயா பண்ற இடங்களே இருக்கு. அதனால தேவையில்லாமல் வெளியில போய் அலைஞ்சு உங்க ஹெல்த்தை இது பண்ணிக்காதீங்க. ஈஸியா 3 வாரத்துல ஹீல் ஆகுறத போய் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா 3 மாசம் இல்ல 1 வருஷம் கூட ஆகும், சேராது. கடைசி வரைக்கும் போன் சேராது, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும், மூமெண்ட் மாறிடும்.
1: இது தவிர மனித உடல்ல உள்ள எலும்புகளுக்கு உள்ளுக்குள்ளேயே ஆறாத ரணமோ ஏதாவது ஏற்படுமா டாக்டர்?
0: போன் வீக்கன் அப்படின்னு ஒன்று இருக்குது. போன் பிறக்கும் போதே வீக்காக குழந்தைங்க பிறக்கிறவங்க ஆஸ்டியோஜெனிட்டா ஆஸ்டியோஜெனிட்டா இம்பர்ஃபெக்டான ஒரு டிசீஸ் இருக்குது. போன்ஸ் ஒழுங்காக இருக்காது, ஆஸ்டியோ மலேசியான்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருக்குது. சாதாரணமாக ஒரு சின்ன கட்டி வரும், சரியா? அது போன் டியூமர்ஸ், அதில் வந்து சாதாரண கட்டியாக இருக்கலாம், இல்லை கேன்சராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன்லேயும் கேன்சர் வரும், ஆஸ்டியோ சார்கோமா, இவிங்ஸ் சார்கோமா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆஸ்டியோ கிளாஸ்டோமா, ஒவ்வொரு போனில் நிறைய செல்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறது வெள்ளையாக ஒரு போன் நினைக்கிறீங்க, பட் அதுக்குள்ள நிறைய செல்ஸ் இருக்கு. அது ஒவ்வொரு செல்லும் அதிகமாகும் போது அது கேன்சர் ஆயிரும். அடிபட்டு வர்றது வேற, போன் வீக்கன் ஆகிறதும், போன்ல தானாவே வர டிசீஸும் இருக்குது. பட் இப்ப எல்லாத்துக்குமே மருத்துவத்துல எல்லாமே சரி பண்ணலாம், முன்னாடி மாதிரி இல்லை. எல்லாத்துக்குமே மருத்துவம் கிடைக்குது, மருந்து மாத்திரைகள் இருக்கு.
1: ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல தொடை எலும்பு உடைஞ்சிருது, அது சர்ஜிக்கல் சில்வர், சர்ஜரி சில்வரா, அதை வச்சு
0: பிளேட்
1: சர்ஜரி பிளேட் அதை வச்சு அதை ஜாயின் பண்ணுறாங்க, அது எப்படி நிரந்தர ரிலீஃபாக இருக்குமா அல்லது டெம்பரவரியா?
0: இப்போ போன் வந்து எந்த லெவலில் உடஞ்சிருக்குன்னு நாங்கள் பார்ப்போம். போனு கார்டெக்ஸ் மெடுலான்லாம் இருக்குது, அது பெரிய ஆஸ்டியம் இருக்குது. அந்த எந்த சரியாக வெறும் கிராக்னா இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு கரெக்டான பொசிஷனில் இருக்குன்னா அப்படியே கெட்டு மட்டும் போட்டு விட்ருவோம், அசையாமல் 3 வாரம் வச்சுக்குவோம்னு சொல்கிறோம். இப்போ சில இடத்துல போன் வந்து 2-3 துண்டாக உடஞ்சிருக்கும்,
1: ஐயோ
0: அந்த மாதிரி உடஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி அந்த போனை சரி பண்றதுக்கு சப்போர்ட் கொடுக்க பிளேட் ஸ்க்ரூஸ் போடுவாங்க, நெயில் பிளேட் ஸ்க்ரூஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது கொஞ்ச நாள் இருக்கணும். அது டாக்டர் சொல்றதை பொறுத்து 3 மாசமா 6 மாசமா வச்சுட்டு திருப்பி ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, சேர்ந்துடுச்சா போனுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நெயில்

0: எடுத்துருவாங்க. சில நேரத்தில் எடுத்துடுறாங்க மோஸ்ட்லி, சம்டைம்ஸ் ரொம்ப குட்டி நெயில் எடுக்க முடியாத கண்டிஷனும் அது அதுலேயே இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது.
1: மனிதனுடைய உடல் எடுத்தால் தலையிலேருந்து கால் வர எல்லாமே போன்ஸ்னால ஸ்ட்ரக்சரெல்லாம் இருக்குது, அதனால் நம்ம அதை நல்லா பாதுகாத்து வைக்கணும்னு நினைக்கணும். நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வா அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்?
0: எலும்பு இல்லைனா மனிதனே கிடையாது. ஸோ நம்மளோட 206 எலும்பும் நல்லா இருந்தால் தான், அதுதான் நம்மளோட ஸ்கெலிட்டன் என்ன சொல்கிறது, உள்ள சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி அந்த ஸ்கெலிட்டன் நல்லா இருக்கணும். அந்த எல்லா எலும்பும் நல்லா இருந்துச்சுன்னா தான் மற்ற ஆர்கன்ஸையும் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். நம்மளோட நாள் எல்லா நாளும் பண்ணக்கூடிய வேலைகளை நம்மளால நல்லா பண்ண முடியும். போனில் ஒரு சின்ன சொன்னேன்ல, போனில் காய்ச்சல் வந்தால் ரெண்டு நாளும் சரியாயிடும், ஆனால் போனில் ஒரு டிசீஸ் வந்தால் அது சரியாக 2 வாரம் 3 வாரம் எடுத்துக்கும். இல்லைன்னா சரி ஆப்ரேஷனோ கீழே விழுந்துட்டாலும் எதனாலும் 6 மாதம் ஆயிரும், அதை சரி பண்ணி கொண்டு வர 1 வருஷம் ஆயிரும். நீங்கள் அதனால் உங்களோட வருமானம் குறைஞ்சிரும், உங்களுக்கு பர்சனலாக நிறைய ஒர்க்கு நீங்கள் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டியது வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம ரொம்ப கவனமாக மூவ் பண்ணணும், எலும்பை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும், நல்ல உணவுகளை சாப்பிடணும், அசைவும் கரெக்டாக வயசுக்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கணும். ஒன்று எதாவது ஒன்று வரும்போது முதல்ல செக் பண்ணிடுங்க, போய் அதை ரொம்ப தேய்மானத்துக்கு விட்டுட்டிங்கன்னா தான் ஆப்ரேஷனுக்கு அது போயிடும்.
1: இது வரைக்கும் நேயர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும். எல்லா தகவல்களையும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் கொடுத்த தகவல்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
0: தேங்க்யூ மேடம். நன்றி மேடம்.
2: இதுவரை உடல் அமைப்பில் எலும்புகளின் பங்கு பற்றி நேர்முகம் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றவர் உடற்கூறியல் மருத்துவர் கலா முத்தரசி அவர்கள், உடன் உரையாடியவர் உமா மீனா அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது என் உயிர் தோழி. அமைப்பில் உதவி கிரிஜா கண்ணன். அமைப்பு உமா மீனா. படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர்

0: அமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாக தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால் தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும், அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும், விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில்

0: திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும், இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய் நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
1: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி தனது 33ஆம் நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்நினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும், 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும், வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
0: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி வி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண்ணெடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
4: வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
6: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க?
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: RBI சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: பாடல் ஒன்று குக்கு திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டன் மற்றும் திவ்யா ரமணி பாடியது.

லயம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். எல்லாருக்கும் வணக்கமுகோ. தினமும் இந்த நேரத்துல இதே பகுதியில நம்ம மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? அவளா இருக்கீங்களா? சொல்றேன். SATAT, சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டம் என்பது வாகனங்களுக்கு மாற்று எரிபொருளான அழுத்தப்பட்ட பயோமீத்தேன் CBG பயன்பாட்டை ஊக்குவிக்க இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திட்டமாகும். இது விவசாய கழிவுகள் மற்றும் மாட்டுச்சாணம் போன்ற கரிம பொருட்களிலிருந்து தூய்மையான எரிபொருளை உற்பத்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கிய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சுத்தமான எரிபொருள், பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக அழுத்தப்பட்ட பயோகேஸ் CBG எரிபொருளை வாகனங்களுக்கு வழங்குதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கழிவுகளை முறையாக பயன்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைத்தல், விவசாய கழிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் ஈட்டித்தருதல். இத்திட்டத்தோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, வாகன ஓட்டிகளுக்கு மலிவான விலையில் எரிபொருள் கிடைக்கும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயின் தேவைகளை குறைக்கும், கிராமப்புறங்களில் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கச்சா எண்ணெய்க்கு சிக்கனமான மாற்று வழிகளை வழங்குறதோட இந்த திட்டம் வாகன பயனாளர்கள், விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கும் உதவுது. அதன் விளைவாக விவசாயிகளின் வருமானம், தொழில் முனைவு, முன்னேற்ற மனப்பான்மை மற்றும் வேலை வாய்ப்பு மேம்படுது. பயிர்கழிவு, எரிப்பு மற்றும் வாகன கார்பன் வெளியேற்றத்தால் ஏற்படும் நகர்ப்புற மாசுபாட்டை குறைக்க உதவுது. உயிரி வாயு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் புளிக்க வைக்கப்பட்ட இயற்கை உரத்தை இயற்கை விவசாயத்திற்காக மறுபயன்பாடு செய்ய முடியுது. நகராட்சி கழிவு மேலாண்மையை மாற்ற முடியுது. கச்சா எண்ணெய் இறக்குமதி மீதான இந்தியாவின் சார்பை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தி எரிசக்தி தன்னிறவை நோக்கி நகர செய்யுது இந்த திட்டம். புதுப்பிக்கத்தக்க மற்றும் தூய்மையான எரிபொருளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்தியாவின் எரிசக்தி இலக்குகளை அடைவதில் முன்னேற்றம் காண செய்யுது இந்த திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட போது நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளில் நாடு முழுவதும் 5000 CBG ஆலைகளை அமைச்சாங்க. 2023 ஆண்டுக்குள் 15 மில்லியன் டன் CBG உற்பத்தி செய்தல் மற்றும் ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் நொதிக்க வைக்கப்பட்ட அங்கக உரத்தை உற்பத்தி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தில் அடங்குது. இந்தியாவில் எரிசக்தி இலக்குகளின் ஒரு பகுதியாக ஊக்குவிக்கப்படும் எரிபொருளான உயிர்வாயு, நகராட்சி திட கழிவுகள், விவசாய அல்லது கால்நடை கழிவுகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து கிடைக்கும் எச்சம் அல்லது சேறு ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிறது. இந்தியாவின் எரிசக்தி தேவை அதிகரித்து வரும் இப்போதைய சூழ்நிலையில் எரிசக்தி பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கும் வகையில் நாட்டின் எரிசக்தி துறை மாற்றம் பெற்று வருகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, அணுசக்தி, பெட்ரோலியம், எரிவாயு, நிலக்கரி, வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவை இந்த மாற்றத்தை முன்னெடுத்து செல்கின்றன. அதிகரித்து வரும் எரிசக்தி தேவையை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பான நிலைத்தன்மையை கொண்ட புதுமையான எரிசக்தி அமைப்பை நமது நாடு, அதாவது நம்ம மத்திய அரசு மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டம் SATAT, சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபோர்டபிள் டிரான்ஸ்போர்டேஷன் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களை போட்டு நம்ம மக்கள் பயன்பெறணும் அப்படிங்கறக்காகத்தான் நம்ம மத்திய அரசு இன்னும் இன்னும் நிறைய திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்திட்டும் இருக்காங்க. முக்கியமா இந்த திட்டங்களுடைய பயன்கள் எல்லாமே நமக்கானது தான் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். அதற்கான பகுதி தான் இந்த பகுதி. இன்னைக்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்ல மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் இதே நேரம் இதே பகுதியில வேறொரு திட்டத்தோட சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மியை கேட்கலாம். பாடுவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர்.
1: துணைவர்கள் பொறாமையின்றி கௌரவமாக காதலருக்கு உதவி செய்வதை நாட்டுப் பாடலிலும் கிராம வாழ்க்கையிலும் இன்றும் காண்கிறோம். தன்ன

0: Tek tek dom, tek tek dom.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8220469
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் ஒயில் கும்மி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: நாட்டை பறித்து கொண்டு வேலையை செய்யும்போது பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு.

ரெண்டு விடு மங்கையர்கள் நாத்து நட உள்ளூது வர உர்கொருவி நாதரிக்க நாரே பரம்படிக்க நட்டுவாடி.

0: ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: டோன்ட்
0: மிஸ் இட்.

நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் ஜி வானதி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: ஃபார்ம் டு சிட்டி,
1: விவசாயிகளுக்கும் நகர்ப்புற நுகர்வோருக்குமான இணைப்பு பாலம்.
0: ஃபார்ம் டு சிட்டி, இளம் விவசாயிகள்,
1: இயற்கை விவசாயிகள்,
0: வல்லுநர்களின் வழிகாட்டுதல்,
1: அருகாமையில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள்,
0: விவசாய இடுபொருள்கள்,
1: பயிற்சிகள்,
0: திட்டங்கள்
1: என ஊக்கம் தரும் பல்வேறு சாதனை முகங்களோடு
0: வித்தியாசமான விவசாய களங்களிலிருந்து நேரடியாக
1: ஃபார்ம் டு சிட்டி
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 7:30
1: ஃபார்ம் டு சிட்டி,
0: ஃப்ரெஷ் ஃப்ரம் தி ஃபீல்ட்,
1: ஒன்லி ஆன் FM Rainbow 103 கோயம்புத்தூர்.

நேரம் 3 மணி. மத்தியாலை 999 கிலோ ஹெட்ஸில் இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

நேரம் மணி 3, மத்திய அலை 999 கிலோஹெச்சிலும் இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30. நேயர்கள் கேட்கலாம் திரையிசை.

கேட்ட பாடல் பிரதீப் குமார் கல்யாணி நாயர் பாடியது முண்டாசுப்பட்டி திரைப்படத்திற்காக. திரையிசையில் தொடரும் பாடல் சிங்கம் 2 திரைப்படத்திற்காக ஸ்வேதா மேனன் பாடிய பாடல்.

கேட்ட பாடல் பிரியமானவளை திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் அனுராதா பாடியது. திரை இசையில் தொடரும் பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக சுதா ரகுநாதன் பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டு ரசித்தீர்கள்.
1: நான் டாக்டர் தேன்மொழி நீதிராஜன், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை சம்பந்தமா எப்படி ஹெல்த்தியா கர்ப்பப்பையை நம்ம வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு 4 டிப்ஸ். வயதுக்கு தகுந்த மாதிரி சில டைம் பிரச்சனைகள் வரும், கட்டிகள், ஃபைப்ராய்டு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களை மீறியும் அது வரலாம். ஓவராலாக இந்த ஹார்மோன் பேலன்ஸை வந்து நம்மளே எப்படி கரெக்டாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான டிப்ஸ். அதில் ஒன்று வந்து ஒபிசிட்டியாக உடம்பு வெயிட் அதிகம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமான உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள் அதை நீங்கள் நல்லா பண்ணினீங்கனாலே கர்ப்பப்பையினுடைய 50% பிரச்சனைகளை வந்து நம்ம வராமல் தடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து கேன்சர்

அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வர்ற, இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர், கர்ப்பப்பையில் வர்ற கேன்சர், சினைப்பையில் வர்ற கேன்சர், இதையெல்லாம் வந்து முன்னமே கண்டறிஞ்சு ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கோ இல்லை முறைகளையெல்லாம் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட போய் டீட்டெயிலாக பேசுனீங்கன்னா அதுக்குரிய டெஸ்ட் எல்லாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். வருஷம் ஒரு தடவை அதை வந்து பண்ணிட்டு நமக்கு வந்து அதை முன்னாடியே தடுத்துக்கிறதுக்குரிய இதெல்லாம் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாகவும் மற்றவர்களுக்கு உதவுற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாமல் அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மனநிலையிலையும் நம்ம இருந்தாலே அந்த உடம்பு வந்து ஒரு பேலன்ஸ்டாக யூக்லிபிரியமாக இருக்கும் பொழுது சில வியாதிகள் வெட்டியே பார்க்காது. ஸோ அந்த மாதிரியும் இருக்கிறது முக்கியமான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து எப்படி டிசீஸ் வராமல் நம்ம தடுக்கிறதுக்குரிய முறைகளாக நம்ம எடுத்துக்கணும்.

நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கவிருப்பது இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். முதலாவதாக இன்று மாலை 6:10 பாமாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:40 முல்லைவனம். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். இன்று 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 கிசான் வாணி நிகழ்ச்சியில் மீன் வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள், உடன் உரையாடுபவர் பி சரவணன். அதனைத் தொடர்ந்து கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 நாடக மலரில் இன்று ஏஐ கலாட்டா நாடகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 அரங்கிசையில் இன்று ரோஹிணி வெங்கடாச்சலம் பாட்டு, டிவி ராமானுஜா சார்லு வயலின், அமிர்த ராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம். இன்று 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் மற்றும் வானிலை அறிக்கை இடம்பெறும். நேயர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். நாளை காலை 6:00 குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் இடம்பெறும். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 7:00 காந்தி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மதுரை கீதம் இடம்பெறும். நாளை காலை 7:25 இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். காலை 8:00 இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. நாளை காலை 9:00 அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவகுமார் நாகஸ்வரம், வெளியம்பாளையம் வி எம் கணபதி தவில். 10:00 போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். நாளை காலை 11:00 இலக்கியம் பேசுவோம். இதில் கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரலில் சம்பா குமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், கே வி பிரசாத் மிருதங்கம். 12:50 மெல்லிசை. 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல். இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். முதலாவதாக பெயர்

நேயர்கள் இதுவரை பாமாலை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரளம் முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கை

தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி

0: மதிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானிய கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல் தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்க இங்க 3 நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கிற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவை தொலைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும் மத்திய அரசு கொடுக்கிற தொகை. அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித்திட்ட பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயது

0: உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன் வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444 அழைக்கவும்.
4: காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஆகாஷ்வாணி
6: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
7: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
6: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
7: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
6: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: நேரம் 6:42. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது முல்லை வனம் நிகழ்ச்சி தொகுப்பில். உங்களுடன் நான் குமுதா.

ஆனந்தம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டீர்கள். முல்லைவனம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திற்காக யுகேந்திரன் ரேஷ்மி பாடியது.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது முல்லைவனம் நிகழ்ச்சி. இனி தொடர்வது விளம்பரம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

நேர்களே, இன்று இரவு 10 மணிக்கு அரங்கி செய்ய சென்னை அஞ்சலாக இடம்பெறும். அதில் ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜச்சார்லு அவர்களின் வயலின், அமிர்த ராஜநல்லூர், எம் முருகானந்தம் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில்

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கல்லூரிகளுக்கான சுற்றறிக்கை, நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பான காரசார விவாதம் மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, கூட்டுறவுத்துறை தொடர்பான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அதற்கான அனுமதியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சவுதி அரேபியாவில் தமிழக மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து பேசினார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததையும் 3 பேர் படுகாயமடைந்ததையும் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை காசிமேடு மீனவர்களை ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடிக்கக் கூடாது என அம்மாநில மீனவர்கள் தாக்கியதோடு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ள சம்பவமும் குறிப்பிடப்பட்டது. தமிழக மீனவர்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாநில மீனவர்களால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் சம்பவங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தாக்கப்பட்டதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த 3 மீனவர்கள் சவுதி அரேபிய மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட மீனவர் மாவீரன் உடலை தமிழகம் கொண்டுவரும் முயற்சியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத், ஜூன் மாதம் 17ஆம் தேதி காசிமேடு மீனவர்கள் ஆந்திர கடல்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆந்திர மீனவர்கள் காசிமேடு மீனவர்களை தாக்கியதோடு அவர்களின் 7 விசைப்படகுகளையும் அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்றார். காசிமேடு மீனவர்களை ஆந்திர மாநில காவல்துறையில் சிறையில் அடைத்தது தொடர்பாக கடந்த மாதம் 11ஆம் தேதி இரு மாநில அரசுத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறினார். அதுமட்டுமின்றி சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்த அவர்களது விசைப்படகுகளையும் விடுவிப்பது தொடர்பாக ஆந்திர மாநில அரசுக்கு கடிதம் எழுதியதோடு தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு மாரிமுத்து, அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்விச்சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வது தொடர்பாக அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். இதில் இடதுசாரிகளை இனம் கண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இடதுசாரி மாணவர்கள் தொடர்பாக தகவலை சேகரிப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுதந்திர நாட்டின் சட்டத்திற்கு புறம்பாக இதுபோன்ற செயலில் அரசு ஈடுபடுவது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், குஜிலியம்பாளையம் வட்டாட்சியர் தலைமையிடத்திலிருந்து தகவல் சேகரிக்க அனுப்பப்பட்டவர்கள் தேவையில்லாமல் இதுபோன்ற ஒரு கடிதத்தை எழுதிவிட்டதாக விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக எனக்கு புகார் வந்ததும் உடனே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை பணியிடமாற்றம் செய்துவிட்டோம் என தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட கட்சி மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. இந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது. எந்த வகையிலும் மாணவர்களின் உரிமைகளுக்கு எதிராக இந்த அரசின் செயல்பாடு இருக்காது என்றார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தொடர்பாக அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசும்போது, என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது என்றார். அதுமட்டுமின்றி என்எல்சி நிறுவனத்திலிருந்து கொட்டப்படும் களிமண் கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆட்சியின் போது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். அதேபோன்று இந்த அரசும் குழு அமைத்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் என்எல்சி நிறுவனம் விவசாயிகளுக்கு பல்வேறு அநீதிகளை இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, என்எல்சி நிறுவனம் தொடர்பாக பல்வேறு புகார்களை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே விவசாயிகள், அரசு அதிகாரிகள், என்எல்சி நிறுவனம் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த புகார்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக பேச்சுக்கள் நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகிறார்.

விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு என்ற பெயரில் இடையூறு செய்வதால் அங்கு பட்டாசு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஆகவே உரிய அனுமதியுடன் செயல்படும் பட்டாசு ஆலைகளின் செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செல்வி கீர்த்தனா, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பட்டாசு ஆலைகளில் 5 விபத்துகள் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே 177 பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதில் சரியான விதிமுறைகளை பின்பற்றாத 43 ஆலைகளுக்கு தடை விதித்து பின்னர் இந்த ஆலைகளும் விதிகளை சரி செய்த பின்னர் அவர்களுக்கும் உற்பத்தியை தொடங்க தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதாயத்திற்காகவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டு பட்டாசு தொழிலாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக உறுப்பினர்கள் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் மானியக் கோரிக்கை மீது விவாதத்தை தொடர பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைபட்டது. பின்னர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசுகையில், சட்டப்பேரவையில் விதி எண் 45 கீழ் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மரபு. இந்த அரசு பொறுப்பேற்று இதுவரை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. உறுப்பினர் தமது தொகுதி தொடர்பாக கேள்வியை சட்டப்பேரவை அலுவலகத்தில் சமர்ப்பித்தால் அதனை 42 நாட்களுக்குள் பேரவை கூட்ட கேள்வி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசின் சட்டப்பேரவை நடவடிக்கையில் இதுவரை கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. ஆகவே இது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வரலாமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விகள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அதில் 50 கேள்விகளுக்கு மட்டுமே பதில் பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதுவும் ஒரே துறையைச் சேர்ந்த பதிலாக இருப்பதால் கேள்வி நேரத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை பேச தொடர்ந்து வாய்ப்பளித்து வருவதாகவும் கூறினார். கடந்த ஆட்சிக்காலத்தில் 3 ஆண்டுகள் கழித்துக்கூட உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில்கள் பெறப்பட்டுள்ளது. ஆகவே இனிவரும் நாட்களில் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று அவர் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சக்கரபாணி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதை சுட்டிக்காட்டினார். மேலும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பாகவும் பேசினார். அப்போது குறுக்கிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை மக்கள் பயன்படுத்துவதில்லை, மாறாக ஆடு மாடு கோழி போன்றவற்றிற்கு தீவனமாக பயன்படுத்துவதாக கூறினார். இதற்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேரவைத் தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர் திமுக உறுப்பினர் திரு ஏவ வேலுவை பேச அனுமதி அளித்தார். அப்போது பேசிய திரு ஏவ வேலு, முன்பெல்லாம் ரேஷன் அரிசி நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும், இதனை சரிசெய்து மக்களுக்கு நியாயவிலைக் கடைகள் மூலம் தரமான அரிசியை முந்தைய ஆட்சிக்காலத்தில் வாங்கியதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் திரு கே என் நேரு, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மருத்துவர் எனக்கு அளித்த அறிவுரையின்படி நான் ரேஷன் அரிசியையே உண்டு வருகிறேன் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா, அரசு சார்பில் இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச அரிசி ஆகியவை வழங்கினாலும் இங்கிருக்கும் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் யாருமே அதனை பயன்படுத்துவது கிடையாது. உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையே நாடிச் செல்கின்றனர். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார். நியாயவிலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்குவது தொடர்பாக முக்கியமான 8 அமைச்சர்களை விவசாய சங்கங்களுடன் ஆலோசனை நடத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். அந்த வகையில் சன்னரக நெல்லை கொள்முதல் செய்து அதனை அரிசியாக மாற்றி நியாயவிலைக் கடைகளில் விநியோகம் செய்ய முடிவு செய்திருப்பதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தவேக உறுப்பினர் டாக்டர் அருண்குமார், தமது தொகுதியான திருவள்ளூரில் சாலைகள் மிகவும் சேதமடைந்திருப்பதால் அதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மரகதம் வெற்றிவேல், தமது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து தர வேண்டும் என்றும், தமது தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள காரணத்தால் 4 வழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் குழந்தைராணி நாச்சியார், தமது சிவகங்கை தொகுதியில் உள்ள குளங்கள், கண்மாய்கள், நீர்நிலைகள் தூர்வரப்படாமலும் அங்கு சீமை கருவேல மரங்கள் பரவியுள்ளதாகவும் கூறி அவற்றை அகற்றி நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
தொடர்ந்து பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன் நிலவரி ரத்து செய்யப்பட்டதை திரும்ப பெற்று குறைந்த அளவில் நிலவரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றார். டெல்டா விவசாயிகளுக்கு நெல் சாகுபடி செய்ய குறுகிய கால நெல் விதைகளை அரசு வாங்கித்தர வேண்டும் என்றும், நீரிழிவு புற்றுநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு இயற்கை விவசாயம் மூலம்

0: திருடப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதில் உணவுகளை தயாரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் பின்னர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்த போது தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதையடுத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் காரசார விவாதங்களுடன் அமைதியாக நிறைவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
2: நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் மூவர்ண கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 30 பயனாளிகளுக்கு 83,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அரசு துறை மற்றும் தன்னார்வலர்கள் என 58 பேருக்கு நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. நெல்லை மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1008 லட்டு அர்ச்சனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. பின்னர் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாளுக்கு 1008 லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடி கிராமத்தில் உள்ள அசெப்டிக் சிஸ்டம்ஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் தனியார் எரியூட்டு மையத்தில் நெல்லை, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1021 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,550 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி தீயிட்டு அளிக்கப்பட்டது. நாங்குநேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு, திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன், மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். கடந்த 1905 ஆகஸ்ட் 7 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றி நாட்டின் பாரம்பரிய கைத்தறி தொழிலை மேம்படுத்தும் நோக்கிலும் 2015 முதல் தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் வேஷ்டி, சேலைகள், பெட்ஷீட், பட்டு சேலைகள் என ஏராளமான துணிவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் 30% தள்ளுபடியும், 2 ஆடைகள் வாங்கினால் 1 ஆடை இலவசம் போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இவ்விழாவின் ஒரு பகுதியாக நெசவு பயிற்சியில் தொழில்நுட்ப நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட 5 கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகளும், முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் வட்டி மானியத்துடன் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 11 உறுப்பினர்களுக்கு ₹8.25 லட்சம் கடன் தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சரக கைத்தறி உதவி இயக்குநர் ஆரோக்கியராஜ், கைத்தறித்துறை அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். நெல்லையில் இந்த நிகழ்வை மனோன்மணியம் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கேட்டறிந்து பயன்பெற்றனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் போதை இல்லா இளையோர் விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் என்ற திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியாவை உருவாக்குவது குறித்து நாடு தழுவிய அளவில் உள்ள இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றினார். நாடு முழுவதும் இதில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில் விரிவாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஆகஸ்ட் 12 முதல் 24 வரையிலான 12 மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கலந்து கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கிராமிய கலைகள் மூலம் கருத்துக்களை பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் கரகாட்டம், சப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் ஆட்டோக்கள் மற்றும் பிற வாகனங்களில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து

0: எய்ட்ஸ் இல்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், அரசுத்துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை இடம்பெற்றது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல்

0: ஆர் பிஷ்ணோய் ஆகியோர் விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கிடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
2: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
3: 3 வருஷம் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூவீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜயா அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் பிடிக்கி வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிருக்குது.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமத் 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டுத் தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ்

0: மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:26. நேர்களில் கேட்கலாம் ஏறமூர். முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலை அதிகபட்சமாக 17,411 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,223 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,211 குறைந்தபட்சமாக 12,019 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனிவிரலை அதிகபட்சமாக 17,629 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,342 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,259 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,489 ரூபாய்க்கும், ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனிவிரலை அதிகபட்சமாக 17,659 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,419 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு 16,244 அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக 13,339 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். உழவு பெருமக்களே, கால்நடை வளர்ப்பு பயிற்சி அறிவிப்பு. எல்நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு. அன்பார்ந்த உழவு பெருமக்களுக்கு, தற்பொழுது எல்நினோ என்று அழைக்கப்படும் பருவநிலை மாறுபாடான காலத்தில் பயணித்து வருகிறோம். இந்த எல்நினோ தாக்கத்தால் பருவமழை குறைவு, அதிக வெப்பநிலை, வறட்சி, நீர் ஆதாரத்தில் பற்றாக்குறை போன்றவற்றால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இத்தகைய சூழலை கருத்தில் கொண்டு எல்நினோ பருவநிலை மாற்றத்தில் கறவை மாடு பராமரிப்பு குறித்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பு நடப்பு 2026 ஆகஸ்ட் மாதம் 28 வெள்ளிக்கிழமை அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 04422 நினைப்போடு 26 69 965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 வரை. ஆகஸ்ட் 2026 மாதத்திற்கான வேளாண்மை உற்பத்தி குழு கூட்டம் 28/8/2026 அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2 தள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வானிலை அறிக்கை. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சமாக வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%

0: முதல் 60% பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: நேரம் இப்போது 7:30 ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: பட்டக்கா, பட்டக்கா, எங்க இருக்கீங்க?
6: வா முத்தழகு, இங்கனதான் இருக்கேன். ஏன் இம்புட்டு அவசரமா கூப்பிடுற? என்ன ஆச்சு?
5: என்ன ஆச்சா? உங்க போன் முதல்ல எங்க?
6: போனா ஆஃப் ஆயிடுதுன்னு சார்ஜில் போட்டிருக்கேன். ஏன் முத்தழகு?
5: உங்களுக்கு போன் போட்டு போட்டு பார்த்துட்டு கடுப்பாகி நானே வந்துட்டேன்.
6: போன் போட்டியா? இருபுல்ல பாக்குறேன். அட, ஆமா முத்தழகு, போனு சைலண்ட்ல இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை.
5: அட போங்கக்கா, ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணினா கூட எடுக்கலனா எப்படி?
6: கோச்சுக்காத முத்தழகு, அதான் கவனிக்கலன்னு சொல்கிறேன்ல. ஆமாம், என்ன விஷயம்?
5: எல்லாம் உங்கள் விஷயமா தான்.
6: ஏன் விஷயமாவா?
5: ஆமாம் ஆமாம், நீங்கள் தான் போன வாரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு ரொம்ப நாளாக மீன் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கிறதா சொன்னீங்க. அதெல்லாம் சாத்தியமாகுமா, வச்சா லாபகரமாக இருக்குமானும் கேட்டுட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா?
6: அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு முத்தழகு, விவரம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும். விவரங்க எதுவும் தெரியாம நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன?
5: இப்போ ரேடியோவில் மீன் வளர்ப்பு பற்றி விவரம் சொல்ல போகிறதா என் மச்சா என்கிட்ட சொன்னாரு. அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டேன். விவரத்தை கேட்டால் உங்களுக்கு மீன் பண்ண தொடங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும்ல.
6: அட, அப்படியா பிள்ளை? இரு இரு, நான் போய் இப்போவே ரேடியோவை கொண்டாறேன். ஆமாம், யார் விவரம் சொல்ல போகிறாங்க?
5: மீன் வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நாம கேப்போமா?
7: உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
8: எனக்கு இப்போ 56 வயசு ஆகும் சார்.
7: என்ன படிச்சிருக்கீங்க?
8: 9வது படிச்சிருக்கேன்.
7: படிச்சுட்டு
8: நான் வந்து எனக்கு சொந்த தொழிலாக வந்து மீன் வளர்க்குறதுக்கு நம்ம கேவிக்கையில் வந்து நம்ம பாலசுந்தரி மேடம் வந்து கிராம வாரியாக டிவி எடுத்துன்னு வந்து மீன் எப்படி வளர்க்கணும், மீன் குஞ்சு குட்டை எப்படி அமைக்கணும், மீன் குட்டை அமைச்சு எவ்வளோ வரைக்கும் மீன் குட்டை அமைச்சா எவ்வளோ லாபம் பெருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீன் குஞ்சு வளர்க்குறத பற்றி பயிற்சி கொடுத்தாங்க. அதான் அப்போ வந்து கேவிக்கையில் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பம். ஒரு ஒரு கிராமமாக வருவாங்க.
7: எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி?
8: 30 வருஷம் இருக்குன்னு எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்த கார்டு இருக்கு.
7: வச்சுருக்கீங்க?
8: நான் வச்சுருக்கேன், 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராம வாரியாக தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஊர் ஊராக ஒரு ஒரு கிராமம் ஒரு ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதுமாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மீனை பற்றி தெரிஞ்சவங்கள கூட்டின்னு போய் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு டீம் மாதிரி அமைச்சு அந்த டீம் மூலமாக மீன் வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அன்னிலேருந்து மீன் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் கண்டினியூ

0: வளர்க்குறேன். நான் வந்து ஒரு 30 சென்ட்ல தான் வளர்க்குறேன் மீன்.
1: 30 சென்ட்?
0: ஆமாம், 30 சென்ட்ல தான் வளர்க்குறேன்.
1: மொத்தம் நல்லா இருக்கிறது?
0: நல்லா இருக்குது. எனக்கு ஒரு 2.5 ஏக்கர் இருக்குது.
1: 2.5 ஏக்கரில் 30 சென்ட் தானே ஒதுக்கிறீங்க?
0: ஆமாம் சார், நான் வந்து அதான் பெரும்பாலும் இந்த பஞ்சாயத்து குளம், பஞ்சாயத்து குட்டை, பஞ்சாயத்து ஏரி அது மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் வந்து அந்த அளவுக்கு களிமண் கிடையாது. களிமண் பூமியாக இருந்தால் தான் மீன் வளர்க்குறது. ஆமாம், தண்ணி நிற்கும், மீன் வளர்க்கறதுக்கு ஒரு தகுதியான இதுவாக இருக்கும். ஆனால் களிமண் பூமி கிடையாது. அதனால் களிமண் பூமி இல்லாததுனால அதில் மீன் வளர்க்கலாங்க. அந்த 30 சென்ட்ல மட்டும்தான், அதான் அந்த ஸ்டாக் குஞ்சு கல்கட்டாவிலையோ இல்லை ஆந்திராவிலேருந்தோ எடுப்போம். அந்த குஞ்சு எடுத்து வந்து கொஞ்சம் காலம் ஒரு 1 மாதம் 1.5 மாதம் நம்ம இடத்துல வளர்த்து இதை நாங்கள் மற்ற

0: ஆமாம், தண்ணி நிற்க மீன் வளர்க்கறதுக்கு ஒரு தகுதியான இதுவாக இருக்கும், ஆனால் களிமண் பூமி கிடையாது. அதனால் களிமண் பூமி இல்லாதனால அதில் மீன் வளர்க்கலாங்க. அந்த 30% மட்டும்தான், அதான் அந்த ஸ்டாக் குஞ்சு கல்கட்டாவிலையோ இல்லை ஆந்திராவிலேருந்தோ எடுப்போம். அந்த குஞ்சு எடுத்து வந்து கொஞ்சம் காலம் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம இடத்துல வளர்த்து இதை நாங்கள் மற்ற ஷெட்டுக்கு எங்களுக்கு போக இருக்குது மீதியை நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நேரத்தில் ஆஃபீஸ்லேயே யாருக்குனா தேவைப்படும் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். முடிஞ்ச பிறகு இந்த பாண்டில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது ஒரு 30 சென்ட்னா எல்லோரும் நினைப்பாங்க ஒரு 3000 விட்டுடலாம், ஒரு 5000 விட்டுடலாம், 5000 விட்டால் நமக்கு 5 டன் கிடைக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 30 சென்ட்டுக்கு ஒரு பாண்டுக்கு நான் 2 பாகமாக 15-15 வச்சுருக்கேன். அந்த 15 சென்ட்டுக்கு வந்து ஒரு 250-300 குள்ளே தான், 300 குஞ்சும் இப்போ ஒரு 30 குஞ்சு ஒரு கட்டலாக வரும்னா ரோகு ஒரு 30, ரோகு மிருகால் 30. ஏன்னா அந்த 5-6 விதத்தையும் 6 கலப்படமாக விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் 1 கிலோவுக்கு வரும். நம்ம அதிகமாக மீன் விட்டோம்னா எவ்வளோ நீங்கள் தீனி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும். ஆனால் மீன் வந்து
1: வளரவே
0: காரணத்தை கொண்டு 6 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட விட்ட மீன் விட்ட மாதிரியாக இருக்கும், நமக்கு வளராது. என்னடா மீன் வளரலையே, அவன் கொடுத்த குஞ்சு சரியில்லை, தரம் சரியில்லைன்றதெல்லாம் கிடையாது. மீன் நம்ம எவ்வளோ குறைவாக விடுறோமோ அவ்வளோவும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், வளர்ச்சி வந்து வாய்ப்பு கிடையாது. ஆனால் மீன் வந்து அதிகமாக விட்டோம்னா வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மீனுமே நம்ம இப்போ இந்த ஆஃபீஸில் 4 பேர் உட்காந்துக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்திருக்கோம். இதே 100 பேர் உட்காந்தோம்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதுமாரி எதையுமே குறைச்சி வளர்த்தோம்னா அதிகமாக வளரும், மீன் கண்டிப்பாக வளரும் அதிகமாக.
1: கரெக்டாக சொன்னீங்க, ஒரு இடத்துல 4 பேர் தான் நிற்கலாம், 4 பேர்
0: தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம 40 பேர் இருக்கணும், 40 பேர் இருக்க முடியாது,
1: முடியாது,
0: கஷ்டம்தான். அதனால் அந்த மீன் வந்து பாண்டில் ஒரு பாண்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோனா அந்த சென்ட் மீன் தான் விடணும், அதிகமாக விடக்கூடாது. இதே வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கிட்டு பாருங்கள், வேட்டையாடி சாப்பிட்ற மீன் இப்போ வந்து இந்த
1: விரால் கூட சாப்பிடும்,
0: விரால் கூட சாப்பிடும். அப்புறமா நம்ம புதுசாக இப்போ அந்த ஒவ்வால்னு நாட்டு ஒவ்வால்னு வந்திருக்கு பாருங்கள், ரூப்சாடா, அது வந்து விடலாம். அது எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நெருக்கமாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிடக்கூடியது, அது இல்லாத வந்து காற்று இல்லைனாலும் மேலே ஆக்சிஜன் எடுத்துக்கும். விரால் மீன் மாதிரி வெளியே வந்து மூச்சு விட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ இந்த மீன் 500 மீன் விடலன்னா ஒரு பாண்டுக்கு அந்த மீன் இன்னும் ஒரு 50 மீன் இல்லை 100 மீன் கூடுதலாக விடலாம், வளர்ச்சி இருக்கும். அதனால் அது மாதிரி விடலாம். நம்ம கண்டு மீன் எந்த காரணத்தை கூட அதிகமாக மீன் விட்டு ஒரு பாண்டில் வளர்க்கக்கூடாது. 1 ஏக்கர்னா 1 ஏக்கருக்கு 2000 மீன் இல்லை 2500 மீன் விட்டிங்கன்னா 500 மீன் வந்து வேஸ்டேஜில் போயிடும்.
1: எப்படின்னா
0: ஒரு விதத்தில் இறந்துடும், இல்லை மற்ற மீன் சாப்பிட்டுடும், எப்படின்னா ஆகிடும். ஆனால் 2000 மீன் விட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து 2000 மீன் 1 கிலோவுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்குற நாளுக்கு 6 மாதமோ இல்லை 7 மாதத்துலேயும் 1 கிலோ மீன் வளரும். ஆனால் நம்ம நெருக்கமாக விட்டோம்னா நம்ம எந்த நேரத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் நம்ம விடுற 5 ரகம் விடுறோமா, 5 ரகத்தில் 1 ரகம் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், எப்படின்னா இறந்துக்கிருந்து போயிடும். அது பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ கட்டலாம் மட்டும் இருக்குதுன்னா கட்டலாம் ஒரு 10 கட்டலாக இருந்ததுன்னா அது வந்து 2 கிலோ 3 கிலோ வளர்ந்துடும். மீதி ரோகு மிருகால் சிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் குறைஞ்ச மீன் கட்டலாக தான் அது வளர்ந்துடும். அது மாதிரி வளரும் கண்டி நம்ம நெருக்கமாக மீன் விடக்கூடாது. மீன் வளர்க்குறதுல மட்டும் முதல்ல நெருக்கமாக மீன் விடக்கூடாது.
1: எவ்வளவு குஞ்சு விட முடியுமோ அவ்வளோதான்
0: விடணும். ஆமாம்,
1: இல்லை கட்லா ரோகு மிருகால் சிசி புல்கண்ட சாதா கண்டை அப்படி நிறைய சொல்கிறீங்க.
0: ஆமாம் சார்,
1: இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே குளத்தில் வளர்த்துறலாம்.
0: ஒரே குளத்தில் வளர்க்கலாம் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு
1: அடிமட்டம்,
0: மட்டம், மேல்மட்டம்,
1: நடுமட்டம்,
0: நடுமட்டம். இதில் அந்த ஒன்று 5 மட்டத்துக்கும் 5 வகையான மீன். அதே பாட்டத்துக்கு வந்து அந்த மிருகாலும் சிசியும் ரோகு அது அதுக்கு மேலே கட்டலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜிக்கும் அந்த நீரில் இருக்கிற சத்தை வந்து எடுக்கிற மீன் அந்த மீன் தான் விடணும். அதுக்கு மேலே வேறு மீன் விடக்கூடாது.
1: இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தீனி போடுவீங்க?
0: ஆமாம் சார்,
1: தீனி போட்டால் மேலே மிதக்கும்,
0: மிதக்கும்.
1: மேலே இருக்கிற மீன் மட்டும் சாப்பிட்டு
0: போயிடும்? இல்லை, எல்லா மீனும் கலந்து சாப்பிடும்.
1: எப்படி சாப்பிடும்?
0: இல்லை, நம்ம வழக்கம் பண்ணிடுறோம். தீனி போட்டு வழக்கமாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குற நேரத்துக்கு நம்ம 4 இடத்துல கொடுப்போம். 4 இடத்துலையும் 4 மீன் கலைஞ்சி வந்து சாப்பிடும்.
1: இப்போ நாம அது வந்து மேலே வந்துருமா?
0: ஆமாம், கண்டிப்பாக வரும். நம்ம போடுற தீனியை வந்து அது எடுக்கும். நீங்கள் தீனி போடாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த தண்ணியில் இருக்கிற ஸ்டேஜுக்கு அது
1: அப்படியே இருக்கும்.
0: நீங்கள் 4 நாளைக்கு தீனி போடலன்னா அந்த 4 நாளைக்கு அந்த தண்ணியில் இருக்கிறது அந்தந்த ஸ்டெப்பில் இருக்கிறது அது
1: சாப்பிட ஆரம்பிக்கும். நீங்கள் போடுற தீனிலாம் என்னங்க
0: சார்? இப்போ நம்ம புல்கண்டை வளர்க்குறோம்னா வேஸ்டேஜ் சார், மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கோசுத்தழை, எந்த கீரை வகையாக இருந்தாலும் வேஸ்டேஜ், காய்கறி, தக்காளி. இப்போ வந்து நம்ம பழக்கம் பண்ணிக்கணும்னா எதை போட்டாலும் மீன் சாப்பிடுது.
1: எந்த கழிவையும் போடலாம்?
0: கழிவுனா நீ வேஸ்டேஜ், ரொம்ப வேஸ்டேஜ், மீன் சாப்பிட்ற மாதிரி வேஸ்டேஜ் போடக்கூடாது. அளவுக்கு நார்மலாக இப்போ கீரை வந்து மார்க்கெட்டில் விற்கலைன்னா கீரை வேஸ்டேஜ் எடுத்து போட்டுருவாங்க கத்த கத்தியாக, அது வாங்கிக்கலாம். இந்த கோசு தழை வெட்டுறாங்க அது கும்பலாக போட்டுருவாங்க அதை எடுத்துக்கலாம். தக்காளி கூட இப்போ கட் பண்ணி போட்டால்

0: சாப்பிடுது, தக்காளி கூட நல்லா சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுது, நம்ம இது இல்லை தர்பூசணி, தர்பூசணி கூட நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா சாப்பிடுது, எல்லா மீனுமே சாப்பிடுது. முதல்ல ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு விட்டுருவோம், அப்புறம் இப்போ நம்ம போடுற தீனி அதுதான் சொல்ல அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு
1: பழக்கப்படுத்துகிறோம்,
0: பழக்கப்படுத்துறோம், கண்டினியூ சாப்பிடுது, போடலாம், சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது, நம்ம பழக்கம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குன்னு போய் வெளியே போய் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு இல்லை, மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா வேஸ்டேஜ் கீழே போடுறாங்க, அந்த வேஸ்டேஜ் கலெக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு கோஸ்தாழை போடலாம், ஒரு நாளைக்கு வந்து கீரை போடலாம், அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பழகிறது தான், இப்போ நமக்கு வாணா இப்போ நம்ம கூட தான் சாப்பிட்றோம், ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஒரு தடவை கொடுத்து பழகிட்டால் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுமாரி தான் எல்லாமே பழக ஆரம்பிச்சுனா இப்போ கொஞ்சம் மீன் நல்லா சாப்பிடும்.
1: இதெல்லாம் பழக்கப்படுத்துறது எவ்வளோ காலம் ஆகும்?
0: ஒன்றுமே இல்லை, நம்ம குட்டியிலேருந்தே நம்ம கொடுக்க வேண்டியது
1: அவ்வளோதான்,
0: குட்டியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கண்டினியூ ஆகிடும். நீ குட்டியிலேயே புண்ணாக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும்தான் சாப்பிடும், மற்ற மீன் மற்றதை சாப்பிடவே சார்.
1: புண்ணாக்குன்னா கள்ளப்புண்ணாக்கா எள்ளு
0: கள்ளப்புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கா யாருமே கொடுக்க மாட்டோம்,
1: கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ
0: வீட்டு மீன் வளர்ச்சி இருக்காது
1: எள்ளு புண்ணாக்கு வளர்ச்சி இருக்காது. கடலை புண்ணாக்கு மட்டும்தான் தவிடு போடலாம். கடலை புண்ணாக்கு மட்டும்தான் நீங்கள் 30 சென்ட் வச்சுருக்கிறீங்க. 30 சென்ட்டுக்கு எவ்வளவு புண்ணாக்கு தேவைப்படும் ஒரு நாளைக்கு, எத்தனை முறை போடுங்க? குட்டி விட்டு தான் எனக்கு டெய்லி ஒரு 3 கிலோ 2 கிலோ வந்து போகுது சார். குட்டிக்கு ஒரு ட்ரேவில் ஊற வச்சு அப்படியே ட்ரேவில் வச்சுட்டோம்னா அது டெய்லி எடுத்துக்கும். குட்டி விட்டா குட்டிக்கு பெரிய மீனானப்பிறகு ஒரு நாளைக்கு
0: ஒரு பக்கெட் எடுத்துமே ஒரு நாலு இடத்துல அதை பிரித்து வைப்பேன். காலையில் ஒரு முறை வைப்பேன், சாயந்தரமாக நான் இப்போது இது மீன் மட்டும் பார்க்கல, ஆட்டோ ஓட்டிங்கன்னு இருக்கிறேன் நான். அந்த 30 வருஷமாகவும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இடையில் இப்போ காலையில் செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், இங்கே ஆட்டோ முடிச்சுட்டு போக சொல்லோ இதுமாரி
1: எதுனா
0: கிடைச்சதுன்னா அது போக சொல்ல வண்டியில் எடுத்து போவேன் போடுவேன். இது ஹோட்டலில் கூட ஒரு 2-3 ஹோட்டலில் நான் இந்த பக்கெட்டி இது கேன்லாம் வச்சுருப்பேன். அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு இந்த சாப்பாடு மீந்துறது பரோட்டா இதெல்லாம் மீந்தது கொடுக்குறாங்களோ அது போட்டு வச்சுருப்பாங்க. அன்னன்னைக்கு எடுத்துபோய் அதையும் கொடுப்பேன், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிடும்.
1: இலவசமாக தானே கொடுப்பாங்க?
0: ஆமாம், அவங்க வேஸ்ட்டு கீழே குப்பையில் போடுறது அவங்களாண்டு வச்சு வச்சுருந்தோம்னா இது எடுத்து அந்த வேஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துமையும் போடுவேன், அதை கலெக்ட் பண்ணியும் போடுவேன். கொஞ்சம் பெருசாக எதனா ஏரி மாதிரி எடுத்துனா இந்த மகேந்திரா சிட்டி, அப்புறமா நம்ம இது மறைமலைகரில் பெரிய கம்பெனியில் வந்து இந்த சாப்பாடெலாம் வேஸ்டேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு பேரலில் வச்சு கம்பெனிக்காரனே அதை கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு எடுப்பாங்க வெளியாருங்க. அது ஒரு கேனு 250 ரூபாய்க்கு வாங்குவேன், ஒரு பேரல்
1: வாங்குவீங்க?
0: நான் வாங்குவேன், ஒரு நாளைக்கு 3 பேரல் வாங்கி ஒரு ஏரிக்கு போட்டேன்னா ஒரு 3 நாள் பார்த்து திருப்பி இன்னும் ஒரு பேரல் போடுவேன். ஏன்னா கண்டினியூவாக அதை போட முடியாது, ஏன்னா அது ஆயில் ஐட்டம் அதிகம். அதனால் டெய்லி நம்ம போட்டோம்னா மீன் ஆக்சிஜன் இல்லாத மாதிரி மேலே தூக்கி மேய ஆரம்பிக்கும். அதனால் இன்னைக்கு 3 பேரல் போட்டோம்னா ஒரு 3 நாள் கேப் போட்டு திருப்பி ஒன்று ஒரு 3 பேரல்
1: வெரைட்டியாக கொடுக்குறீங்க?
0: அதை கொடுப்பேன். நமக்கு 6 மாதத்தில் நமக்கு ஒரு இட்லியே கூட ஒரு மீன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு அது சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா டக்குன்னு ஒரு இட்லி மிதந்து அப்படி கப்பன் முழுங்கிடும், அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகச்சுன்னா கண்டினியூவாக நல்லா பிடிக்கும் மீன்.
1: இது மாதிரி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இதை சொல்கிறீங்க, அதில் ஏதாவது நோய் நொடி தாக்குமா?
0: நோய் நொடி பார்க்குங்க அதிகமாக வந்து நான் தான் சொல்கிறேன் சார், இப்போது ஒரு நாளைக்கு 3 பேரல் கொடுத்தோம்னா 3 நாள் கேப் போடுறோன்னா அது வயிற்றுல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். பசி இருந்ததுன்னா அதுக்கு வராது. அதிகமாக ஃபுட்டு வச்சுக்கின்னு அதால் முடியாதா, ஜீர்ணிக்கவும் முடியாதோ, அது பார்த்தா தின்னுடும், கிடச்சதோ தின்னுடும், ஆனால் தின்ன ஜீர்ணிக்க வாய்ப்பு கிடையாது. ஜீர்ணிக்க வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக அது
1: வெளியில் வராது,
0: வெளியே வந்துடும், வெளியே வந்து ஓரமாகப்படுத்துடும், இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அப்போதான் நம்ம போய் எதனா மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போனோம் கூட இருந்தோம். ஆனால் இப்போ அது மாதிரி திட்டமாக தீனி கொடுத்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை. அந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டால் போதும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவ்வளோ ஒன்று போட்டால் போதும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் வரும் சார் அந்த அம்மை நோய் மட்டும். ஆனால் நம்ம கண்டை மீனுக்கு வரல, இது வரைக்கும் கண்டை மீனுக்கு வரல. விரால் மீன், ஜிலேபி, அந்த சின்ன சின்ன கண்டை மீன்லாம் வருது, இப்போ நாட்டு மீன் அதுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரல இது வரைக்கும். அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நோய் எதுவும் தாக்கலை.
1: அம்மெல்லாம் வராது?
0: அம்மை வந்து விரால் மீன் தான் சார் அதிகமாக. விரால் மீன், இந்த தேலி, இந்த ஆரா மீன் உற்பத்தி அழிஞ்சதே அந்த அம்மை நோய் தான். இப்போ எங்கேயுமே ஆரா மீனே கிடையாது, நாட்டு மீனில், உள்நாட்டு மீனில் ஆரா மீனே கிடையாது. சுத்தமாக ஆரா மீன், அசுர மீன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நோய்க்கெல்லாம் அது சீக்கிரமாக.
1: அது என்னங்க ஆரா, அது வந்து ஒரு வகையா?
0: ஆமாம் சார், அதுதான் சார் இருக்கிற மீன்லேயே நல்ல மீன்.
1: சங்கரா கேள்விப்பட்டிருக்கோம், கட்லா
0: வந்து கடல் மீன் சார், அது கடல் மீன். இது நம்ம உள்நாட்டு மீன், ஏரி மீன் வகையில் ஆரா மீன்.
1: ஆரா மீன்,
0: ஆரா மீன் தான் நல்லா இவ்வளோ அகலம் இருக்கும், நல்லா இவ்வளோ நீட் இருக்கும். இருக்கிற மீன்லேயே அதுதான் நல்ல டேஸ்ட், ஒரே முள், ரெண்டு பக்கம் சதை, நல்லாவும் இருக்கும் மீன் ஆரா மீன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் வளர்ப்பில் எவ்வளவு லாபம் பார்த்துருவீங்க?

0: ஒரு குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு கணக்கு.
1: நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன் மீன் பிடிக்கலாம்
0: ஒரு ஏக்கரில்.
1: 2 டன் மீன் பிடிக்கலாம். 2 டன் மீன் முறையாக 7 மாதம் 6 மாதன்றது நம்ம கரெக்டாக சொல்கிறோம்.
0: 7 மாதம்
1: நம்ம ஒரு
0: கணக்குக்கு
1: இப்போ நம்ம மீன் வளர்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாயில் நீங்கள் மொத்த செலவுமே 1 லட்சம் ரூபாய் கூட வச்சுருங்க. 1 லட்சம் ரூபா 7 மாதத்துக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட 1 லட்சம் ரூபா ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு பார்க்கலாம்.
0: அகிலன் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
1: 63 63 85 33 33 11 92 11
0: அதுலேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
1: தொடர்பு கொள்ளலாம் சார்.
0: தொடர்ந்து பண்ண வாழ்த்துக்கள்.
2: என்ன பட்டக்கா, மீன் வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்பிட்ட அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல, கேட்டிங்களா? மீன் பண்ண ஆரம்பிக்கலாமா வேணாமா, செலவு அதிகமாகுமா லாபம் இருக்குமா, இப்படி பல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ அதுக்கெல்லாம் விடை கிடைச்சதா?
3: கிடைச்சது புள்ள. அதான் எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு. இனி மீன் பண்ணைய தொடங்குறதுல எந்த தயக்கமும் இல்லை. இந்த விஷயத்த முதல்ல என் மச்சங்கிட்ட சொல்லணும். சொல்லி மீன் பண்ணைய ஆரம்பிச்சு மீன் வளர்ப்புல லாபத்தை பாத்துற வேண்டியதான். சரி முத்தழகு, கொஞ்சம் இரு, உனக்கு எதுவும் குடிக்க கொண்டாறேன்.
2: அக்கா எங்க எந்திருக்கிறீங்க, இருங்க அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க.
3: யாரு புள்ள?
2: கறவை மாடு வளர்ப்பு பற்றி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. அதையும் கேட்போம்.
4: இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது எப்படி லாபகரமான தொழில் அப்படின்றத சொல்லுங்களேன்.
5: பொதுவாக வந்து நம்ம கறவை மாடு இனங்கள் மாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு இனங்களுடைய பால் உற்பத்தி குறைவாக கொடுக்கக்கூடியது. பட் எல்லாம் வளர்க்குறது வந்து எதுக்கான வேலை பழுவுக்காகத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறையா இனங்கள் இருக்குது இந்த நாட்டு மாடில். அதில் நம்ம புலிக்குளம் மாட்டு இனம் இருக்குது, அதே மாதிரி ஆலம்பாடி அப்படின்ற ஒரு மாட்டினம் இருக்குது, அதே மாதிரி உம்பளச்சாரி அப்படின்னு ஒன்று இருக்குது, பருகூர் அப்படின்னு ஒன்று இருக்குது, காங்கேயம். இந்த வகையான நாட்டு மாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பழுவுக்காக, அதாவது உழுவுளுருக்கு மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கு இது மாதிரி வந்து தான் நம்ம பயன்படுத்திருக்கணும். இதனோட சராசரி பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா 1 நாளைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து இதை அதிக எண்ணிக்கையில் பால் உற்பத்தி பெருக்கணும். இதுக்கு வந்து நம்ம பொருளாதார அடிப்படையில் இதுக்கு வந்து நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டு மாடுகளை செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை, அதாவது கலப்பின கன்றுகளை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட்டு மாடுக்கே வந்து இயற்கை முறையில் வந்து சினப்பிடிக்க வைக்கிறோம், செயற்கை முறையில் வந்து நிறைய கலப்பின மாடுகளுடைய செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம நாட்டு மாடுக்கே போட்டு அதிலிருந்து வரக்கூடிய கலப்பின கன்றுகளை, தரமான கன்றுகளை, கிடேரி கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம வளர்த்து வந்தோம்னா அதிக பால் உற்பத்தி கிடைக்கும். அப்போ இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னு ஏன் போகிறோம் அப்படின்னா இந்த கலப்பின மாடுகள் வந்து 1 நாளைக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கொடுக்குது. குறிப்பாக ஒரு இனம் இருக்கு கோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வெள்ளை கலந்த அந்த மாடு கண்டிப்பாக நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனம் சரிவிகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம். அதே போல ஜெர்சி என்ற ஒரு கலப்பினம் இருக்கின்றது, அந்த கலப்பினத்தையும் நம்ம வந்து வளர்த்தோம்னா அதிக பால் உற்பத்தி எடுக்கலாம்.
4: முதல்லாம் பார்த்தோம்னா சிந்து மாடு நாட்டு மாடு அப்படின்றது இல்லாம நிறைய ரகங்கள் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து லாபகரமா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீவனத்தோட உற்பத்தியும் அதிகரிக்குது, அதே சமயம் அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் லாபகரமா இந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு போக முடியும்?
5: கலப்பின மாடுகளா இருந்தாலும் சரி நாட்டு மாடுகளாக இருந்தாலும் சரி நம்ம தொன்று தொட்டு வளர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பழகும். குறிப்பாக பகல் நேரத்திலையும் ராத்திரி நேரத்திலையும் கிடமாடுன்னு சொல்கிறோம், அங்கேயே அந்த வயல்வெளியிலேயே வச்சு வளர்க்கறது இருக்கிறாங்க. இது ஒரு முறை. அது கலப்பின மாடுகளையும் வளர்க்குறாங்க நாட்டு மாடுகளையும் வளர்க்குறாங்க. இரண்டாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகல் நேரத்தில் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போங்க மாட்டை, இரவு நேரத்தில் அதுக்கு வேண்டிய ஒரு கொட்டகையை போட்டு மாடக்கூடாது கெட்டி. சப்போஸ் நமக்கு வந்து மேய்ச்சலில் வந்து அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் கிடைக்கும்

0: அந்த மாலை நேரத்துல மாடு வந்து மேய்ச்சலுக்கு முடிந்து கொட்டகைக்கு திரும்பும் போது அதற்கு வேண்டிய பசுந்தீவனத்தை அங்கு நம்ம கொட்டகையில அளிக்கலாம். அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை அதிகமா நமக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து கொட்டகைக்குள்ளேயே பகல் இரவு இரண்டு வேளையுமே இன்டென்சிவா உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்கற தொழில்நுட்பமும் வந்துருச்சு. சோ இதுல வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போறாது, கொட்டகைக்குள்ளேயே இருக்கும். அப்ப அந்த கொட்டையில வந்து காலையில வந்து கழுவி விடுறதுக்கு அந்த சாணத்தெல்லாம் எடுத்துட்டு கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடும் போது அந்த மாடு வந்து வெளியில நிற்கும், அதுல வெளியில வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு வேண்டிய தீவன தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும், தீவனத்தை சாப்பிடும், தண்ணியை குடிக்கும். அந்த கொட்டகைகளுடைய தரை வந்து காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மீண்டும் இந்த மாடுகள் வந்து கொட்டகைக்கு போயிடும். அப்ப பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இரண்டு வேளையுமே இந்த மாடுகள் வந்து கொட்டகைக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிக தீவிர முறை அப்படின்னு சொல்றோம். அப்ப மேய்ச்சல் முறை, மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை, முழுக்க முழுக்க கொட்டகைக்குள்ளேயே வச்சு வளர்க்கறது, இந்த மூன்று வகையான முறையுமே இருக்கு. மேய்ச்சல் முறையிலேயே நம்ம போனோம்னா அதிகப்படியான தீவன செலவு இல்லை. அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டைன்னு போகும்போது மேய்ச்சலுக்கு அந்த மாடு வந்து வேண்டிய பசுந்தீவனங்களை சாப்பிட்டு முடிச்ச உடனே குறைவாத்தான் நமக்கு வந்து கொட்டைகளை வரும்போது அது பசுந்தீவனமோ கலப்பு தீவனமோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க கொட்டைகளே வச்சு வளர்க்கும் போது அதுக்கு கலப்பு தீவனமும் கொடுக்கணும், பசுந்தீவனமும் கொடுக்கணும், உலர் தீவனமும் கொடுக்கணும். இந்த வளர்ப்பு முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம விவசாயிகள் எந்த முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி வளர்க்கும் போது ஒரு பக்கம் நமக்கு வந்து பால் உற்பத்தி அது வருமானம் கிடைத்தாலும் நமக்கு செலவழிக்கிறதுக்கு அதிகப்படியான செலவு எதுல வருதுன்னா உற்பத்தி செலவு, தீவன செலவு. அப்ப தீவன செலவை குறிப்பாக கலப்பு தீவன செலவை கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா பசுந்தீவனம் நல்லா கொடுக்கணும், மரவகை பசுந்தீவனம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாடுகளையும் ஆடுகளையும் கரெக்டா மழைக்காலங்களில் வாங்குவோம், மழைக்காலங்களில் மேய்ச்சா கரெக்டா புல்வெளியில அங்க மேய்ச்சல் தரையில அதிகப்படியான புல் இருக்கு மேயுது. முடிஞ்ச உடனே அந்த கோடை காலம் வரும்போது நாங்க வந்து மாடுகள் எல்லாம் வித்துருவோம், ஆடுகள் எல்லாம் வித்துருவோம் அப்படின்றாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஏன் நீங்க அந்த மாதிரி வந்து போகணும் விற்கணும், நம்ம என்ன சொல்றோம் பசுந்தீவனம் தான் முக்கியம், அந்த பசுந்தீவனத்தை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடை காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மரவகை பசுந்தீவனம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்போ அந்த மரவகை பசுந்தீவனம் அப்படின்றது வந்து மாடுகள் உண்ணக்கூடியது, ஆடுகள் உண்ணக்கூடிய பசுந்தீவனத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா மாடுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த மரவகை பசுந்தீவனம் என்ன, நம்ம கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, பூவரசு, சூபாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெட்ட தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி வரும். இந்த இதை நம்பி நிறைய மாடுகள் ஆடுகள் வைக்கலாம். அப்போ இந்த மாடுகள் உண்ணக்கூடிய அந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த கோடை காலத்துக்கு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு பசுந்தீவனமாக கொடுக்கலாம். அப்போ மாடை வந்து நம்ம வந்து விற்கணுன்ற அவசியமே இல்லை, இதுக்கு மழை தான் வேணும் அப்படின்னு இல்லை. அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தா கோடை காலத்துல சமாளிக்கலாம்.
1: பசுந்தீவனம் கொடுக்கும் போது எந்த அளவுக்கு அதுல இருக்க அந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் அந்த பாலோட தரம் அப்படின்றதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: கிராமத்துல அங்கங்க விவசாயிகள் வளர்ச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பொதுவா பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா தவிடு மட்டும் கொடுப்பாங்க, இல்ல வைக்கோல் மட்டுமே போடுவாங்க. இது வந்து முறையான சமச்சீர் தீவனம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா சமச்சீர் தீவனம் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். அப்ப இந்த மூன்று வகையான தீவனமும் சரி விகிதாச்சாரத்தில், கலப்பு தீவனம்னா இவ்வளவு கொடுங்க நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுங்க, அதே மாதிரி பசுந்தீவனம்னா இவ்வளவு கொடுங்க, உலர் தீவனம்னா இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றோம். இது வந்து சராசரியா ஒரே அளவு இல்லை, சினைப்பிடிக்காத மாட்டுக்கு தனியா அதுக்கு வேண்டிய அடிப்படை தீவனம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும், சினை பிடித்த மாடுக்கு தனியா அதுக்கு ஒரு கிலோ தீவனம் கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் கூட கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மாடு உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நம்ம அதிகப்படியான கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் ஒரு கிலோ கூடி கூடி கொடுக்கணும். இதை கொடுத்தாத்தே பால் சத்து இருக்கு இல்லையா, பாலில் உள்ள கொழுப்பு சத்து, அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருள்கள் சொல்றோம் SNF. ஸோ இதை வச்சு தான் பாலோட விலை வந்து தீர்மானிக்கப்படும். அப்போ அந்த கொழுப்பு சத்தும் SNF நமக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாத்திய கூறுகள் உண்டு. அப்ப கொழுப்பு சதவீதம் வந்து நம்ம கூட்டிக்கலாம். அப்ப கலப்பு தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் முறையா கொடுத்தோம்னா கண்டிப்பாக முறையான கொழுப்பு சதவீதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் நமக்கு கிடைக்கும்.
1: கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த இனப்பெருக்க காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா வளர்ப்பு அப்படின்றதே வந்து பால் உற்பத்திக்காக தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த காலகட்டத்துல இந்த மாடுகளோட பராமரிப்பு

0: எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு மருத்துவரோட வழிகாட்டுதலோட அவங்க இத முறையா செய்யணும்.
1: மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படின்னா பருவத்துக்கு வந்து 3 நாள் இருக்கும் மாடு. மாடு கத்துறது மட்டுமே பருவத்துக்கு வந்ததா இல்ல, ரொம்ப அதை காட்டிலும் ஒரு குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிகுறி இருக்கு. அதாவது மாட்டோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து திரவம் ஒண்ணு ஒரு கோளை மாதிரி அடிக்கும், மேல இருந்து அழுக்கு மாதிரி அடிக்கும், அது வந்து எண்ணெய் மாதிரி அந்த திரவம் வந்து வடியும். இது வந்து கரெக்டா வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்த ஒரு 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அறையிலிருந்து கீழே தரையில் வந்து தொடும். இந்த காலகட்டம் அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் செயற்கை முறை கருவூட்டல் சினை ஊசி போட்டீங்கன்னா 100% சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். இதை விட்டுப்பட்டு நீங்கள் அடுத்த நாள் 2வது நாளையும் பருவத்துக்கு இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருக்கும். மாடு மேலே தாவும், மற்ற மாடுகள் வந்து இந்த மாடு மேலே தாவுறதுக்கு அனுமதிக்கும், தீவனம் சாப்பிட்றது குறையும், பால் உற்பத்தி குறையும், தண்ணி குடிக்காது, மாடு வந்து அப்படியே சோர்வாகவே படுத்துக்கிறோம், அடிக்கடி வாழை விலைக்கு போடும். இதெல்லாம் சாதாரண அறிகுறிகள், இந்த அறிகுறிகளை வச்சு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு வேண்டிய திரவம் வந்து அந்த அறையிலிருந்து விழுகிறது வந்து அந்த முதல் நாள் பருவத்துக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ள செலவச்சு போட்டா 100%. 2வது நாள் போட்டோம்னா 50% தான் கருத்தரிப்பு. 3வது நாள் 2 நாள் முடிச்சுட்டு கடைசி நாள் போட்டோம்னா 25% தான் வாய்ப்புகள் இருக்குது கருத்தரிப்புக்கு. அதனால் இந்த இனப்பெருக்கம்ன்றது வந்து இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடு வந்து சின பிடிச்சிச்சின்னா கூடுதலாக கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கொடுக்கணும்.
2: என்ன பட்டக்கா, கறவை மாடு வளர்ப்பு பத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: கேட்டேன் முத்தழகு. கறவை மாடு வளர்ப்புல இம்புட்டு வழிமுறைகள் இருக்கே.
2: ஆமாக்கா, அதை நாம சரியா கடைபிடிச்சோம்னா கறவை மாட்டு வளர்ப்புல நாம நினைச்ச லாபத்தை அடைய முடியும்.
3: ஊர்ல மாட்டு பண்ணை வச்சிருக்க என் தம்பிக்கும் இந்த தகவல்களை சொல்றேன், அவனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
2: நிச்சயம் சொல்லுங்கக்கா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த தகவல்களை சொல்றேன், அவங்களும் பயனடையட்டும்.
3: ரொம்ப நல்லது புள்ள, இப்பயாச்சும் உனக்கு குடிக்க கொண்டாறேன், இரு புள்ள.
2: இருக்கேன்க்கா, இருக்கேன். டீய கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டாங்க.
4: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
5: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
6: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
5: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
6: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
5: எப்படின்னா,
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
8: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கி கணக்கில் வழங்கப்படுகிறது.
9: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திலிருந்து.

அந்த பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியது. பாடல் ஆசிரியர் ஆர் ரவிசங்கர், இசை சிற்பி. ஆகாஷவாணி மத்திய எல்லை 999 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட். வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420.

0: 4 2 2 3.
1: எட்டு மணி பத்து நிமிடம். ஆகாஷவாணி மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

அந்த பாடல் வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடல் ஆசிரியர் பாவிஜய், இசை தேவா. 8:17 மத்திய 999 கிலோ ஹெட்சல் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

0: கேட்ட அந்த பாடல் பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக உன்னிமேனன் பாடியது. பாடலாசிரியர் முத்து விஜயன், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

அந்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் எஸ்பி பாலசுப்ரமணியம் சங்கர் மகாதேவன் பாடியது. பாடலாசிரியர் பழனி பாரதி, இசை இளையராஜா. மத்திய அலை 999 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். Take a chance.

0: கேட்ட அந்த பாடல் சிட்டிசன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் வசுந்தரதாஸ் பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து, இசை தேவா.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: 8:34 ஆகாஷவாணி மத்திய 99.9 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்களில் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

கண்ணனது கானம் எல்லாரும் கேட்டோம் இல்லையா? கேட்ட அந்த பாடல் கஸ்தூரிமான் திரைப்படத்திற்காக திப்பு மஞ்சரி பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம், இசை இளையராஜா. 8:39 ஆகாஷவாணி மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

இந்த பாடல் தவசி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சாதனா சிற்கம் பாடியது. மத்தியிலே 99 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

0: கேட்ட அந்த பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திற்காக ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடியது. பாடலாசிரியர் பா விஜய், இசை பரணி.
1: வாழ்க்கையை
0: எட்டு மணி 51 நிமிடம் மத்திய 999 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

அந்த பாடல் விசில் திரைப்படத்திற்காக கேட்டோம். பாடியது அனிதா சந்திரசேகர், பாடலாசிரியர் தாமரை, இசை டி இமான். ஆகாஷவாணி மத்திய 99.9 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம்.

ஆகாஷவாணி மத்திய அலை 999 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் நான் ஆர்ஜே பத்மினி. நன்றி நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஏஐ கலாட்டா.

0: நாடகம்.
1: மண்ணுல மண்ணன் எடுக்கலாம், கடல்ல கடலன் எடுக்க முடியுமா? அடி கூறு கட்ட மருமகளே, எத்தனை வருஷம் போனாலும் உன என்னால திருத்த முடியுமா? உன் செல்போனு ராத்திரியில வர குல்பி ஐஸ் வண்டி மாதிரி டொங்கு டொங்குன்னு அடிக்குதே, எடுத்தாவே என்னடி?
2: படிச்சுதான் எல்லாரும் சர்டிபிகேட் வாங்குவாங்க, ஆனா இந்த கிழவி டெத் சர்டிபிகேட் எப்பதான் வாங்க போகுதோ தெரியல. கூப்பிட்டீங்களா? எதுக்கு?
1: உன்ன மடியில போட்டு கொஞ்சம் போன் எடுறி.
2: இது என்ன புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, யாரு?
3: ஹலோ அம்மா, நான் குமார் பேசுறேன். என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து கூப்பிட்டேன். அப்பாட சொல்லி அவசரமா ஒரு 5000 ரூபாய் இந்த நம்பருக்கு போட்டு விட சொல்லுமா, ரொம்ப அவசரம், இப்பவே சொல்லு.
2: அப்படி என்னடா அவசரம்?
3: அம்மா இப்ப சொல்ல நேரம் இல்ல, வீட்டுக்கு வந்து சொல்றேன், அவசரம் உடனே அனுப்ப சொல்லு.
2: என்னங்க என்னங்க?
4: ஏய், என்ன என்ன மேதா சொல்லு, என்ன?
2: குமார் போன்ல பேசுனியா?
4: சரி,
2: ஏதோ அவசரமா அவன் ஃப்ரெண்ட் நம்பருக்கு ஒரு 5000 ரூபாய் அவசரமா அனுப்ப சொன்னான்.
4: 5000 ரூபாய் கேட்டானா? குமாரா பேசுனியா?
2: ஆமாங்க, குமார் தான் பேசுனா. பதட்டமா பேசுனா, உடனே அனுப்புங்க.
4: சரி சரி அனுப்புறேன். என்னவா இருக்கும்?
1: எருமைய மேய்க்கிறவன் எமே, புருஷனை மேய்க்கிறவ விமே. அதுதான் உன்னை மேய்க்கிறவன் பொண்டாட்டிய சொல்லிட்டாலே பிறகு என்ன கேள்வி? அனுப்பி வைடா.
4: அனுப்பிட்டேம்மா, இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும்ல. வேற நம்பருக்கு யாருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா? அதனால அப்படி யோசனையே, குமார் தான் பேசினானா என்னன்னு தெரியல, இதுதான் அனுப்பிட்டேம்மா.
2: சத்தியமா அவன் தாங்க பேசினா, அவன் போனு சார்ஜ் தீந்து போச்சான், அதனால ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து பேசி பணம் அனுப்ப சொன்னியான். எனக்கு தெரியாதா அவன் குரலு?
1: கண்ணு குரலு மாட்டுக்கு தெரியாதா?
2: கிழவி என்ன மாடுன்னு சொல்றதுக்கு என்ன வசனம் பேசுது? கண்ணு குட்டி குரலு மாட்டுக்கு தெரியாதான்னு. சரி விடுங்க அத்தை, வீரபாண்டிய கட்டபொம்மை வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு அதோ குமாரே வந்துட்டானே. என்னடா குமாரு, எதுக்கு அவசரமா உன் ஃப்ரெண்ட் நம்பருக்கு 5000 ரூபாய் போன்ல அனுப்ப சொன்ன?
3: என்னமா சொல்ற? நானா பணம் அனுப்ப சொல்லினா? ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு? நான் எதுக்கு அவனுக்கு பணம் அனுப்ப சொல்ல போறேன்? நீ மொத அந்த நம்பரை காட்டு.
2: இந்தா பாரு உன் ஃப்ரெண்ட் நம்பரை.
3: ஐயோ அம்மா, நீ நல்லா ஏமாந்துட்ட. இந்த நம்பர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா.
2: உன் குரல் தான்டா கேட்டுச்சு, சத்தியமா சொல்றேன்.
3: ஏமா, அது ஏஐ யூஸ் பண்ணி யாரோ என் குரல்ல பேசி பணத்தை ஏமாத்திருக்காங்க. எப்படியோ நம்ம குடும்பத்தை தெரிஞ்சவங்களா தான் இந்த மோசடியை செஞ்சிருக்கணும். இப்படி நிறைய மோசடி நடக்குதுமா. புது நம்பர் வந்தா முதல்ல எடுக்க கூடாது, அப்படி எடுத்தாலும் எனக்கு போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணனும், இல்லனா இப்படி தான் ஏமாறணும்.
1: என்னமோ செல்போனு ஏஐன்னு போட்டு கொலப்புறிய. எங்க காலத்துல பேங்க்ல தான் பணத்தை எடுத்தோம், நிம்மதியா இருந்துச்சு. 1000 ரூபாய் போட்டா 1200 ரூபாய் வட்டியோட வந்துச்சு. இப்ப 1000 ரூபாய் போட்டா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு கழிச்சு புட்டு 800 ரூபாய் தான் கிடைக்குது. அது கூட பரவாயில்ல, எவனோ ஒருத்தன் ஃபோன் செஞ்சு நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க ஏடிஎம்ல 16 இலக்கம் சொல்லு 32 இலக்கம் சொல்லுன்னு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் பெருகி போச்சு.
4: அம்மா இங்க பாரு, இப்ப ஒன்னு எடுத்துக்க, உன் அனுபவத்துல எவ்வளவு நல்லது சொல்ற, அது உன் பிளஸ் தோணா தோணு கத்தி எங்க உசுரையும் எடுக்கிற, அது உன் மைனஸ். அதே போல எல்லா தொழில்நுட்பங்கள்லையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வள்ளுவர் அடிகள் அழகா சொல்லியிருக்காருல. மழை பெய்யல அப்படின்னாலும் கஷ்டம், அதிகமா மழை பெஞ்சாலும் கஷ்டம். சரிடா குமாரு, இன்டர்வியூ போனில்ல, என்னாச்சு, வேலை கிடைச்சிச்சா?
3: ஆடா போங்கப்பா, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு எல்லாத்துலயும்.

0: ஏஐ கொண்டு வந்தா இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு.
1: ஏண்டா சின்னவனே இந்த ஏஐ அப்படின்னு சொல்றியே, அப்படின்னா என்னடா?
0: பாட்டி மனுஷனுக்கு எத்தனை அறிவு?
1: அட அறிவு கட்டவனே, இது தெரியாதா? ஆறு அறிவுடா.
0: அந்த ஆறாவது அறிவை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் நுண்ணறிவு. அதை இப்ப செயற்கையா உருவாக்கிட்டாங்களாம். இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு மனுஷ அறிவுக்கு எங்க மதிப்பு இருக்கு? எல்லாத்தையும் ஏஐயே பாத்துக்குமா. அப்புறம் மனுஷனுக்கு என்ன வேலை?
1: குமாரு, அப்படின்னா உன் தங்கச்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு. ஏன்னா

0: இப்ப செயற்கை உருவாக்கிட்டாங்களாம். இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு மனுஷ அறிவுக்கு எங்க மதிப்பு இருக்கு? எல்லாத்தையும் ஏஏ பாத்துக்குமா. அப்புறம் மனுஷனுக்கு என்ன வேலை?
1: குமாரு, அப்படின்னா உன் தங்கச்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு. ஏன்னா அவதானே கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஏஏ பத்தி நல்லா புரிச்சு புரிச்சு மேஞ்சுக்கிட்டு இருக்காளே.
0: இருக்கலாமா, இருந்தாலும் ஏஐ வளர்ச்சியால இனி வெறும் கோடிங் திறமையை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுமா. சிக்கலுக்கு தீர்வு காண்ற திறமையும் அப்புறம் ஏஐயை சரியா பயன்படுத்துற அறிவும் தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. சில தொழில்நுட்ப வேலைகளை ஏஐ செஞ்சாலும் மனுஷங்களோட அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் முடிவெடுக்கிற திறமைக்கும் தான் அதிக மதிப்பு கிடைக்கும் எதிர்காலத்துல. ஸோ ஐடி ஒர்க்கர்ஸ் புதுசா திறமைகளை கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பெல்லாம் கோடிங் இல்லமா, ஸ்மார்ட் திங்கிங் தான் சக்சஸ்க்கு முக்கியம்.
2: என்ன, நம்ம வீட்ல காலையிலேயே பட்டிமன்றம் நடக்குது.
3: வாடி என் செல்ல பெத்தி சாமிலி குட்டி, உங்க ஆத்தா இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாலோ தெரியல, 5000 எவங்கிட்டயோ தொலைச்சிட்டு நிக்கிறா. எங்க காலத்துல கரண்ட் இல்ல, போனு இல்ல, கம்ப்யூட்டரு இல்ல, கார் இல்ல, பஸ் இல்ல, கட்ட வண்டியில தான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு செல்போனா கம்ப்யூட்டரா ஏஐயா அத்தனை கருவியும் கண்டுபிடிச்சு என்ன பிரயோசனம்? எல்லா வேலையும் கருவியே செஞ்சுட்டா அப்புறம் ஏன் சீக்கு வராது? அம்மியில அரைச்சா அழகு வரும், உலக்கையில குத்துனா உடம்பு மெலியும், தண்ணிய இறைச்சா தடுமம் கூட பிடிக்காது. இதெல்லாம் செய்யாம எல்லாருக்கும் சிசேரியந்தியா இல்லைன்னா ஏஐயே புள்ளைய பெற்றும் போல.
2: சூப்பர் பாட்டி, சூப்பர். உண்மையாவே ஏஐ மூலமா உலகின் முதல் ஆண் குழந்தை IVF முறைய பயன்படுத்தி மனித கைகள் இல்லாம ஏஐ மூலம் ரிமோட் டிஜிட்டல் கட்டுப்பாடு வழியா மெக்சிகோல 40 பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு.
3: கிருஷ்ணா கிருஷ்ணா, சரி அதை விடு. அந்த 5000 எவன் ஏமாத்தி இருப்பியான்? எப்படி ஏமாத்துனியா? டேய் குமாரு, பொய் சொல்லாம சொல்லு, அந்த பணத்தை நீ தானே ஏமாத்தி வாங்கின?
1: அவனை கண்டாலே நீங்க கரிச்சு கொட்டுவீங்களே.
2: அம்மா, அவன் தாமா நேத்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. விடாத புடி.
0: ஏ குண்டு, என்ன ஐடில வேலை பாக்குறன்ற திமுறா?
2: ஆமாண்டா, தண்டசோறு. 10 வச்சிருந்தா எப்படி வேலை கிடைக்கும்?
0: அம்மா பாரும அவள.
1: ஏய் விடுறா குமாரு, அவ அப்படித்தான் பேசுவா. நீ சாப்பிடவா.
0: சாப்பாடு தானே, இந்தா வாரேன்.
3: கண்ணே நம்பாதே, உன்னை ஏமாத்தும் அறிவை நீ நம்பு.
2: என்ன பாட்டி, பாட்டெல்லாம் பட்டைய கிளப்புது. ராத்திரி ஆயிருச்சு, தூங்காம என்ன இப்படி பாடிக்கிட்டு இருக்க?
3: ஆமாண்டி பேத்தி, எங்க காலத்துல நினைத்தத முடிப்பவே அப்படின்ற படத்துல பா நீலகண்டன் டைரக்ஷன்ல இந்த பாட்டு அன்னைக்கே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு உங்க ஏஐயோ பிஐயோ அந்த பாட்டையே உண்மையாக்கிட்டாங்க. போன்ல என்னென்ன பித்தலாட்டம் செய்ய போறாங்களோ தெரியல. சரிடி பேத்தி, எனக்கு ஒரு சந்தேகம்.
2: என்ன பாட்டி, என்ன சந்தேகம் உனக்கு? கேளு சொல்றேன்.
3: நீங்க என்னென்னவோ செய்றீங்களே, என் மருமக, அத உங்க அம்மா என்ன பத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு ஏஐல கண்டுபிடிக்க முடியுமா?
2: அட, இந்த ஐடியா சூப்பரா இருக்கே. நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு உனக்கு தர்றேன். சரி, நைட்டு 10 நான் தூங்க போறேன். குட் நைட் பாட்டி.
3: குட் நைட் ராசாத்தி.
2: பாட்டி என்ன சொன்னாங்க? அம்மா மனசுல நினைக்கிறத அப்படியே பாட்டி தெரிஞ்சுக்கிறனுமா? இப்படி ஒரு சாஃப்ட்வேர் நம்மளால உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கிட்டா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம்னா நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க அவங்க நினைக்கிறத வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். அதனால திருட்டு பயம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மத்தவங்க நினைக்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால உலகத்துல திருட்டு, கொலை கொள்ள வன்முறை அத்தனையும் அழிச்சிடலாம்.

0: ஆனா அது சாத்தியமான்னு தெரியல. ஏன் சாத்தியம் இல்லை? இந்த நவீன தொழில்நுட்பத்தை நம்மளால ஏன் உருவாக்க முடியாது? உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அதை திருப்பி இப்ப பார்த்துட்டேன்னா சரியா வந்துடும், ஒரு யோசனை கிடைக்கும். இந்த இப்ப உடனே பாக்குறேன்.
1: நினைத்தாலே இயங்கும் கம்ப்யூட்டர், செல்போன், உடல் உறுப்பு செயல் இழந்தவர்களுக்கு வரப்பிரசாதமா ஆக போற ஒரு புதிய தொழில்நுட்பம். சின்னதா கற்பனை செஞ்சு பாருங்களேன். கை கால்களை அசைக்க முடியாத ஒரு நபர் கம்ப்யூட்டரையோ அல்லது செல்போனையோ தொடாமலேயே வெறும் நினைப்பாலேயே இயக்குனா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை இல்லங்க. உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரரா இருக்கிற எலான் மஸ்க் அவர்கள் இதை நிஜமாக்கியிருக்காரு. அதுக்கு பேரு நியூராலிங் அப்படின்ற ஒரு நவீன தொழில்நுட்பம் தாங்க. மனுஷங்களோட மூளையில மிகச்சிறிய, அதாவது ஒரு நாணயத்தின் அளவே இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் சிப்ப அறுவை சிகிச்சை மூலமா பொருத்துவதுதான் இந்த திட்டம். இந்த சிப்ல இருந்து நூல் இலையை விட மெல்லிய இலைகள் மூளையின் திசுக்களுக்கு செல்லும். நாம எதையாவது செய்ய நினைக்கும் போது மூளையில உருவாகும் மின் அலைகள் இந்த சிப்ப பிடித்து அதை ப்ளூடூத் மூலமா கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். இந்த திட்டம் 2016 எலன் மஸ்கால் தொடங்கப்பட்டுச்சு. பல ஆண்டுகளா குரங்கு மற்றும் பன்றிகளிடம் சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2024 ஜனவரி 28 முதல் முறையா ஒரு மனிதனுக்கு இந்த சிப்பு பொருத்தப்பட்டுச்சு. அவரோட பேரு நோலன் அர்பாக். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு விபத்துல சிக்கினதுனால இவருக்கு கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் செயலிழந்து போயிருச்சு. அவரால கை கால்கள் அசைக்க முடியல. ஆனா இந்த சிப்பு பொருத்தப்பட்ட சில வாரங்களிலேயே அவர் தனது மனதாலேயே கம்ப்யூட்டர் திரையில் உள்ள கர்சரை நகர்த்தி ஆச்சரியப்படுத்தினாரு. அந்த சிப்பு மூலமா முதன் முதலில் செய்த காரியம் என்னன்னா, இரவு முழுவதும் தூங்காமலேயே சிவிலைசேஷன் 6 அப்படின்ற கம்ப்யூட்டர் விளையாட்டை விளையாடினதுதான். இதன் விளைவாக 2024 ஜூலை 1 மாற்றுத்திறனாளி அலெக்ஸ் என்பவருக்கும் இந்த சிப்பு பொருத்தப்பட்டு வெற்றியும் பெற்றுச்சு. இந்த திட்டத்தோட பயன்கள் என்னென்னா, இந்த சிப் பொருத்துவது மூலமா பக்கவாதத்தால கை கால் செயலிழந்தவர்கள் பிறர் உதவி இல்லாமயே போன் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம். ஞாபகமறதி நோயான அல்சைமர் போன்ற மூளை தொடர்பான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். இதுவரைக்கும் இந்த சிப் பொருத்தப்பட்டவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க. இந்த சிப்பை பொருத்துறதுக்கு பெரிய ஆபரேஷன்லாம் தேவையில்லைங்க. இந்த திட்டம் மூலமா ஒருவர் எதிர்காலத்துல பேசாமையே இருந்தாலும் கூட அவர் நினைக்கிறத இன்னொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் வரப்போகுது.
2: இதே மாதிரி நிறைய டெக் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை.
0: வாவ், சூப்பர். எவ்வளவு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்பவே பாட்டி சொன்னதை நான் உருவாக்குறேன். அப்படி நான் உருவாக்கிட்டா பாட்டிக்கும் அம்மாவுக்கும் என்ன நடக்கும்? சரி, இப்ப தூங்க போவோம்.
3: ஒரு எறும்பு நினைச்சா யாரோட காதை வேணாலும் கடிக்கலாம். ஆனா யாரு நினைச்சாலும் ஒரு எறும்போட காதை கடிக்க முடியாது. மாமியா நினைச்சா எல்லா மருமகளையும் அடக்க முடியும். ஆனா ஒரு மருமக நினைச்சா எந்த மாமியாவையும் அடக்க முடியுமா? ஏண்டி ஏண்டி,
4: என்னங்கத்த,
3: என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற?
4: நான் துணியத்தான நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஏன் நினைக்கிறேன்?
3: போய் சொல்லாத. காலையில உன் புருஷன் வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு?
4: 3 நடந்துச்சு, 2 நடந்துச்சு, தா 3 பன்னி கூட தான் நடந்துச்சு.
3: இந்த வியாக்கியானம் நான் உங்ககிட்ட கேட்கல. அவன் உங்ககிட்ட என்ன சொன்னியா?
4: என்ன சொன்னியா? இல்லத இல்லத, என்ன சொன்னாரு? ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாரு.
3: நீ என்ன சொன்னதுக்கு?
4: நல்லா மிதிங்கன்னு சொன்னேன்.
3: மிதிச்சானா?
4: மிதிச்சாரு மிதிச்சாரு.
3: எத்தனை மிதி மிதிச்சியா?
4: இது என்ன கரகாட்டக்காரன் வாழைப்பழ காமெடி மாதிரியில இருக்கு. 2 மிதி மிதிச்சாரு.
3: வண்டி ஸ்டார்ட் ஆச்சா?
4: ஸ்டார்ட் ஆகல.
3: நீ என்ன செஞ்ச?
4: இங்க கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன்னு சொன்னேன்.
3: மிதிச்சியா?
4: ஆமா மிதிச்சேன். இப்ப என்னவா?
3: மிதிக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்ச?
4: அட கடவுளே, நான் என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்சேன் அப்படிங்கறத

0: இந்த கிழவி கிட்ட எப்படி சொல்றது? நான் ஒண்ணு நினைக்கலத்த.
1: ஏய், திரும்பவும் பொய் சொல்லாதடி. நீ ஸ்கூட்டர் மிதிக்கிற போது என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்ச?
0: அத்த, நான் ஒண்ணுமே நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: நான் சொல்றேன் நீ என்ன நினைச்சேன்னு. உன் புருஷனை பார்த்து நீ எங்க அந்த ஸ்கூட்டரை கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு தானே வண்டியை மிதிச்ச? நான் சொல்றது உண்மைதானே?
0: அடடடா, இந்த அத்தை எப்படி என் மனசுல இருக்கிறது எல்லாம் சரியா சொல்லுது.
1: நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நினைச்சுக்கிட்டு தானே மிதிச்ச?
0: அத்தை, நான் நினைச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்கத்த. நீங்க சொல்லாட்டி என் மண்டையே வெடிச்சிடும். சொல்லுங்கத்த.
1: அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன். நீ மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வீட்ல மட்டும் இல்லடி, நம்ம தெருவுல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வேணும்னா என்ன சோதிச்சு பாரு.
0: ஓகே அத்தை. காலையில வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது எங்க வீட்டுக்காரரு என்ன பத்தி என்ன நினைச்சாரு சொல்லுங்க பாப்போம்.
1: வேண்டாம், வீண் வம்பு, அதை மட்டும் கேட்காத, சொல்லிவிட்டேன்.
0: அப்படின்னா நீங்க ஏதோ பொத்தாம் பதுவுல என்ன பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. யாரு நினைக்கிறதையும் உங்களால சொல்லவே முடியாது. ஏத்த இப்படி ரீல் விடுறீங்க?
1: என்னையா வெறுப்பேத்துற? உன் புருஷன் உன்னை பத்தி என்ன நினைச்சான் தெரியுமா? காயிலாங்கட ஸ்கூட்டரை இவன் அப்ப என் தலையில கட்டுனா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டரை கூட பரவாயில்ல, ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்லாத இவளை என் தலையில கட்டுனியான் பாரு இவங்க அப்ப. அது அதை விட கொடுமை அப்படின்னு நினைச்சான்.
0: என்னது அப்படியா நினைச்சாரு அந்த மனுஷன்? வரட்டும், சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், ஒரு பிடி பிடிக்கிறேன், அப்ப தெரியும் இந்த அல்லாதா யாருன்னு.
2: இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, ஆபீஸ் டென்ஷன் தாங்க முடியல. லதா, லதா, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வாவே.
0: காஃபியா கேக்குது? காஃபி இப்ப கேட்க வேண்டாம், ஒரே டயர்டா இருக்காரு. எங்க இந்தாங்க காஃபி. ஆமா, ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க?
2: அத ஏன் கேக்குற?
0: சரி கேக்கல.
2: ஏய் லதா கேளு, யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசினாதான் டென்ஷன் குறையும்.
0: அப்ப சொல்லுங்க, ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு?
2: இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, அத பத்தி ட்ரெய்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ட்ரெய்னிங்ல என்ன சொன்னாங்க?
2: ஏஐல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு அப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களதா.
0: ஏஐனா செயற்கை நுண்ணறிவுன்னு தெரியுங்க, ஆனா அதுல என்ன நன்மை இருக்கு?
2: லதா, உனக்கு எளிமையா சொல்றேன் பாரு, சிம்பிளா. ஒரு காரை யார் ஓட்டுறது?
0: டிரைவர் தான் ஓட்டுவாரு.
2: டிரைவர் இல்லாம காரை ஓட்ட முடியுமா?
0: இது என்னங்க வேடிக்கையா இருக்கு. டிரைவர் இல்லாம எப்படிங்க கார் ஓடும்?
2: ஓடும் லதா. ஏ ஐயால டிரைவர் இல்லாம கார் ஓடும் எப்படின்னு கேக்குறியா? எங்க அம்மா காலத்துல வாளியில தண்ணி இறைச்ச கையால துணியை துவைச்சு அதை பிழிஞ்சு கொடியில காய போட்டாங்க. ஆனா வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சதும் என்னாச்சு? அதுல செட் பண்ணி வச்சுட்டு நாம துணிய மிஷின்ல போட்டா போதும், நாம போய் ஜாலியா டிவி பார்க்கலாம். அதுவே தண்ணிய ஊத்தி, அதுவே துவைச்சு, அதுவே அலசி, அதுவே காய வச்சு கொடுக்குது. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லதா? அதே மாதிரி தான் இந்த ஏஐல மனுஷங்களுக்கு இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் மூலமா எழுதுறாங்க. ஈஸியா அது மாத்தி கொடுக்குது. இப்போ எலான் மஸ்க் அவரால் உருவாக்கப்பட்ட கார்ல ஸ்டேரிங்காக இருக்கட்டும், பிரேக்கா இருக்கட்டும், அப்புறம் இந்த கியரா இருக்கட்டும், கிளட்சா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம எந்த ஃபங்க்ஷனுமே கொடுக்காம அந்த ஏஐயே எல்லாத்தையும் பண்ணிடும். இப்போ அந்த காரில் பிரேக் போடணும்னு நினச்சா அந்த காரே பிரேக் போட்டுருமா. நீளமான சாலையில் காரோட வேகத்தை அதுவே கூட்டிக்கும், அதுவே குறைச்சிக்கும். சுருக்கமாக ஒரு மிஷினுக்கு ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணுறதுக்கான பவர் தர்றதே இந்த ஏஐ. புரியுதா? உதாரணமாக நாம் பண்ணுற மாதிரி யோசிக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை முடிவெடுக்கிறதா?

0: இருக்கட்டும், இத கம்ப்யூட்டர் பண்ணா அதுதான் ஏஐ.
1: ஏங்க நீங்க இப்ப சொத்த கத்திரிக்காயும் அழுகுன தக்காளியுமா வாங்கிட்டு வரீங்களே, அத உங்க ஏஐயால நல்ல சாமானா செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா?
0: கண்டிப்பா. நீ வாட்ச் வாங்கணும்னா ஆர்டர் பண்ணா நல்ல வாட்சா அதுவே செலக்ட் பண்ணி கொடுக்கும்.
1: சரி சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், கோபிக்க மாட்டீங்களே?
0: நான் என்னைக்கு கோபிச்சிருக்கலதா கேளு.
1: நேர்ல கோபிக்க மாட்டீங்க, ஆனா மனசுக்குள்ள நல்லா திட்டுவீங்க.
0: நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுலதா.
1: காலையில ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன என்ன சொல்லி திட்டுனீங்க?
0: ஏய் என்ன சொல்ற, நான் உன்னை திட்டுனா?
1: ஆமா, உங்க மனசுக்குள்ள திட்டிருக்கீங்க.
0: ஏய் கிண்டலா, இங்க பாரு. சரி, அப்படியே நான் மனசுக்குள்ள திட்டினாலும் உனக்கு அது எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியா?
1: ஆமா, நான் மந்திரவாதிதே. நீங்க மனசுக்குள்ள என்ன என்ன திட்டினீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க?
0: தங்க விற்கிற விலையில தங்க வாங்கி தர முடியாது, வேணும்னா ஒரு பட்டுச்சேலை எடுத்து தர்றேன். சொல்லு, நான் உன்னை என்ன சொல்லி திட்டுனேன் சொல்லு பாப்போம்.
1: காயிலாங்கட ஸ்கூட்டரை இவன் அப்பே ஏன் தலையில கட்டிட்டியான், இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டர் கூட பரவாயில்ல, ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத இவளை ஏன் தலையில கட்டிட்டியான் பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா?
0: உண்மையிலே நீ மந்திரவாதியா? நான் நினைச்சத எப்படி கரெக்டா சொல்ற, ஆச்சரியமா இருக்குல்லதா? அது எப்படி இல்லதா? பிளீஸ், ஒருத்தர் மனசுக்குள்ள நினைக்கிறத எப்படி மத்தவங்க கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குல்லதா? பிளீஸ் பிளீஸ்லதா சொல்லு, இப்பவே கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சூப்பரான பட்டுச்சேலை எடுத்துறேன்.
1: ஆஹா, முதல்ல கடைக்கு நீ கூட்டிட்டு போங்க, வந்து சொல்றேன். அத்தை அத்தை, ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தோம், இந்தாங்க அத்தை உங்களுக்கு பட்டு புடவை 5000 ரூபா, எனக்கு 500 ரூபா புடவை தான், உங்க புள்ள வாங்கி கொடுத்தாரு, 1000 தான் சொல்லுங்க, அம்மா மேலதான் அவருக்கு பாசம் அதிகம்.
2: அப்படியா, எங்க கொண்டா பாப்போம்.
1: இந்தாங்க அத்தை, 5000 ரூபாய் பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 ரூபா புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும்தான் தெரியும், இந்த கிழவிக்கு தெரியவா போகுது?
2: நீ இப்ப என்ன நினைச்ச தெரியுமா? 5000 ரூபா பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும்தானே தெரியும், இந்த கிழவிக்கு என்ன தெரியவா போகுதுன்னு தானே நினைச்ச? என்னடி மருமகளே, நான் சொன்னது சரியா? நான் உனக்கு மாமியாரடி.
1: அத்தை அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படித்தான் நினைச்சேன். நீங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல, நீங்க என் புருஷனை பத்தி சொன்னதை வச்சு நான் அவரை ஏமாத்தி புடவை வாங்கிட்டேன்.
0: என்னது, நான் காலையில நினைச்சத நீதான் சொன்னியாமா? எப்படிமா எப்படிமா உனக்கு இந்த பவர் வந்துச்சு?
2: அது இந்த மீனாட்சிக்கு, அந்த மீனாட்சி கொடுத்த சக்திடா, யார் என்ன நினைச்சாலும் என்னால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும்.
0: அதாம்மா, அதான் எப்படிமா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எங்க மேனேஜர் என்ன நினைக்கிறாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் திட்டாதபடி நான் நடந்து ப்ரொமோஷன் வாங்கிடுவேன்லம்மா.
2: நேரம் வரும்போது உனக்கு நான் சொல்றேன். அடியே மருமகளே, இனி நீ என்னை பத்தி கடுகளவு கூட தப்பா நினைக்காத, நினைச்ச தொலைச்சு புடுவேன் தொலைச்சு.
3: சக்சஸ் சக்சஸ் சக்சஸ் பாட்டி மூலையில சிப்ப சாலு வச்சோம், பாட்டி மத்தவங்க நினைக்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சக்சஸ்.
1: ஏண்டி ஷாம்லி, மணி 8 ஆக போகுது, ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? எந்திரிடி எந்திரி.
3: இருமா இருமா, எந்திரிச்சேமா இருமா. என்னது, பாட்டி மூலையில நான் சிப்பு வச்ச மாதிரி கண்டதெல்லாம் கனவா? பாட்டி ராத்திரி படுக்கும்போது புலம்பிக்கிட்டே படுத்துச்சு, நீங்க என்னென்னமோ

0: இருங்களே, உங்க அம்மா என்ன நினைக்கிறான்னு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கருவி செய்யக்கூடாதான்னு கேட்டுச்சு. அதை நான் யோசிச்சுக்கிட்டே படுத்தனால இந்த கனவு வந்துருச்சு போல. அம்பிட்டும் கனவு தான். அம்மா சீக்கிரமா காஃபி போடுமா, ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் குளிக்க போறேன்.
1: சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன்.
2: அம்மா அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: ஏண்டா பதறி ஓடி வர? இன்னைக்கும் எவனாவது பணத்தை ஏஐ மூலமா ஏமாத்திட்டானா?
2: ஏமாத்தலமா, ஏற்கனவே உன்ட்ட போன்ல 5000 ரூபாய் வாங்கி ஏமாத்தன கண்டுபிடிச்சிட்டேன்.
1: யாரு யாரு?
2: என் அன்பு தங்கச்சி குண்டுதான். அம்மா இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட் என்னைய பார்த்தா, அவ என்கிட்ட, அண்ணா உங்ககிட்ட கலாட்டா செய்யத்தான் ஷாமிலி என்கிட்ட இருந்து போனை வாங்கி ஏஐ மூலமா குரலை மாத்தி பேசி 5000 ரூபாய் ஜிபேல வாங்கியிருக்கான்னு சொன்னான். இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு எனக்கு கிஃப்ட் வாங்க அப்பா பணத்துல இருந்து வாங்கி கொடுத்துட்டு ஏதோ அவ பணத்திலயே வாங்கின மாதிரி டிராமா போட்டிருக்கா. ஏ குண்டு, எவ்வளவு பயங்கரமான ஆளு நீ!
0: சாரிண்ணா, சும்மா ஜாலிக்குதான், நானே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அந்த சதிகாரி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சரி சரி, போய் பீரோ திறந்து பாரு, உனக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் காத்துட்டு இருக்கு.
3: டேய் குமாரு, உன் தங்கச்சிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு, போய் பிறந்தநாள் பரிச வாங்கிக்கடா.
4: வாவ், ஸ்மார்ட் வாட்ச், கூலிங் கிளாஸ், செம்ம. தேங்க்ஸ் குண்டு, தேங்க்ஸ்.
5: ஹேப்பி பர்த்டே குமார்.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

நேர்களை உங்களை நினைவிருக்க. எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னும் சில நொடிகளில் ஒலிபரப்பாக இருக்கிறது. ஞாபகம் வருது. தொள்ளாயிரத்து 38 546 102.1 என்ற எண்களில் நேயர்கள் வாட்ஸ்அப் படி விருப்ப கானங்களை கேட்டு முகிடலாம்.

0: நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக ஸ்ரீ மகாகணபதி என தொடங்கும் தீட்சிதர் கீர்த்தனை, ராகம் கவுளை, மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இனி வா வேலவா என தொடங்கும் கோட்டீஸ்வரையர் பாடல் ராகம் தானரூபி கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி தொடர்கிறது. இனி நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், ஆதி தாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை ரோஹிணி வெங்கடாச்சலம் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் அவர்கள் மிருதங்கம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு குரலும் விளக்கமும், அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு காந்தி அஞ்சலி, அதனைத் தொடர்ந்து மதுரகீதம். 7:25 இன்று ஒரு தகவல், அதனைத் தொடர்ந்து சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்புதே. நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசையில் மாம்பலம் எஸ் சிவக்குமார் நாகஸ்வரம், வேலியம்பாக்கம் வி எம் கணபதி தவில். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், இதில் கதையின் நாயகிகள். பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரலில் சம்பா குமார் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் வயலின், கே வி பிரசாத் மிருதங்கம். 12:50 மெல்லிசை.

நாளை பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோக்ஷனா. எழுத்தின் இசை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா. நலமாய் வளமாய் வழங்குகிறார் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ். கதை அரங்கம் வழங்குபவர் வி துர்கா ரமேஷ். 1:55 பாடல் 1.

2015 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் நாளை பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் குறித்து அறியலாம். 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் ஹோப்ஸ் காலேஜ் பகுதியை சார்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் தீபா அவர்களின் அனுபவ கருத்துக்கள் இடம்பெறும். மாலை 5:30 திரை இசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, இதில் தலம் வளம் வழங்குகிறார் சௌமியா. நாளை திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை சமேத மேகநாதர் திருக்கோயில் பற்றிய தகவல்கள் அறியலாம். 6:40 முல்லைவனம், 7:00 சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஒரே மாமரத்தில் 300 மேற்பட்ட மா ரகங்களை சாகுபடி செய்து சாதனை புரிந்துள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள மல்லிகாபாத் பகுதியை சார்ந்த இந்தியாவின் மாம்பழ மனிதர் கலீம் உலா கான் அவர்கள் மற்றும் சமவெளியில் ஆப்பிள் சாகுபடியில் வெற்றி கண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அனந்த்பூர் பகுதியை சார்ந்த வெற்றி விவசாயி ரமணா ரெட்டி ஆகியோர் கூறும் அனுபவ கருத்துக்கள் தமிழாக்கமாக. 8:00 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசையில் ஸ்ரீ வரலட்சுமி வைபவம். இசை சொற்பொழிவு நிகழ்த்துபவர் சீதனிபுரம் வி பாஸ்கரன். 11:00 வானிலை அறிக்கை மற்றும் நிகழ்ச்சி குறிப்புகள் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள், டெல்லி அஞ்சல்.